சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானமாகிறது, இறைவனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படிண்ணா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பொறுப்புடன் பணிகளை செய், அதுவே உன்னை உயர்த்தும். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்குதுங்க. மாணவராக இருந்தால் படிக்கணும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் டெய்லியும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் குடும்ப பொறுப்பு, அந்த பொறுப்பை மனசார செய்கிறவதாங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சும்மா கடமைக்கு வேலைக்கு போகாமல் மனசார அந்த வேலையை பிடிச்சி அந்த வேலையை ரசித்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு உயர்வை கொடுக்கும். சேலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வேலையாக இருந்தாலும் சீராக பண்ணு, பெரிய வேலை தானாக வந்து செய்கிறோம் அப்படின்னு. பல பேர் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக விட்டுருவாங்க, அது என்ன பெரியதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சின்ன வேலையாக இருந்தால் கூட அது கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிய வேலையா இருந்தாலுமே தானா வந்து சேரும், அதுல வெற்றியுமே தேடி வரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட

ஆண்டு எது? திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுர மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளை நிறைய பேத்துக்கு இந்த கேரட் பச்சையாக சாப்பிட்றது பிடிக்குங்க. இந்த கேரட்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு தெரியுமா? இந்த கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதனால் கண் பார்வையை பாதுகாக்கவும் குறிப்பாக நைட் நேரத்தில் பார்வையை மேம்படுத்தவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்க உதவுது. வயிறும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கவும் அதனால சளி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் வர வாய்ப்பையும் வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரட் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கவும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்காகவும் தலைமுடி ஆரோக்கியமாக வளர்வதற்காகவும் கேரட் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் கேரட் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரட்டை பச்சையாக சாலட் மாதிரி நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி ஜூஸு, பொரியல், கூட்டு, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலுமே சேர்த்தும் சாப்பிடலாம். ஆனால் குறிப்பு என்னென்னா, வாரத்தில் குறைஞ்சது 3-4 நாட்களாவது கேரட்டை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்கும். அதனால நீங்களுமே வந்துட்டு மறக்காமல் கேரட் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பச்சை பீன்ஸ் 68 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 74 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 90 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய். பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: டேய் டேய், என்னடா பண்ற?
4: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
3: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
4: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளுடைய சேலத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது. எங்கே அப்படின்னா தமிழ்நாடு மின் பகிர்மான வட்டம் சேலம் தெற்கு கோட்டம் சார்பில் ஒவ்வொரு மாதமுமே மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுபடி நாளைக்கு அதாவது 22ஆம் தேதியான நாளைக்கு காலையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்குமே செயற்பொறியாளர் அவர்களுடைய தலைமையில் சேலம் சங்ககிரி மெயின் ரோடு ஸ்டேட் பேங்க் எதிரில் இருக்கக்கூடிய அன்னதானப்பட்டியில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த கூட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருக்குது குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா நெத்திமேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால நெத்திமேடு அன்னதானப்பட்டி செவ்வாய்ப்பேட்டை சத்திரம் அரிசிப்பாளையம் நான்கு ரோடு குகை லைன்மேடு தாதகாப்பட்டி தாசநாயக்கன்பட்டி கொண்டலாம்பட்டி நெய்க்காரப்பட்டி உத்தம சோழபுரம் பூலாவரி சூரமங்கலம் மெய்யனூர் சின்னேரி வயல் பள்ளப்பட்டி சாமிநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது மசாலாவுக்கு வந்துட்டு ஏதாவது அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை மாவு அரைக்கணும் இல்லை ஏதாவது செல்லுக்கு சார்ஜ் போடணும் நாளைக்கு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு மொபைலில் இல்லைன்னா லேப்டாப்பில் தான் வேலை அப்படி மாதிரிலாம் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது பபட்டா நெல், அதுக்கப்புறமா வசம்பு, பெரிய வெங்காயம், இது மாதிரியான வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போது எப்படி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்து அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரத்தில் பபட்லா நெல், அதாவது பிபிடி ரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 31.75 ரூபாயாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 30.25 காசுகளாக வந்து குறைஞ்சிருக்குது. வரத்து சீராக இருக்கிறதுனால விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் சிறிய ஏற்ற இறக்கத்தோடு வந்து காணப்பட்டுருக்குது அப்படின்னும், வரத்து தொடர்ந்து இதே அளவில் நீடிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா விலை உயர வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வசம்பு இருக்கு இல்லையா, அதோடைய விலை வந்து கடந்த வாரம் 180 ரூபாய், இப்போது 190 ரூபாய் அப்படி மாதிரி இருக்குது. கடந்த வாரத்தில் விட இப்போது 10 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேத மூலிகை தயாரிக்க இந்த வசம்பு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னும், போதுமான வரத்து இல்லாததுனால விலை உயர்ந்துட்டு வந்துட்டுருக்குது, சிறிய ஏற்ற இறக்கத்துடன் தான் வந்துட்டு காணப்பட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே விலையிலேயே தொடரும் இப்படி இருந்துச்சுன்னா அப்படி மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் கடந்த வாரத்தில் 32 ரூபாய், இந்த வாரம் 35 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கடந்த வாரத்தை விட இப்போ 3 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் இருந்து வரத்து சீராக இருக்கிறதுனால தேவை அதிகரிக்கிறதுனாலையும் விலை உயர்ந்துட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், தரத்தை பொறுத்து 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,150 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,05,200 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,35,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.80 காசுகள் அப்படின்னு தான் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுதா, கம்மியாக போகுதா, அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது. என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நேற்றுலாம் வந்துட்டு பயங்கரமாக மழைங்க சேலத்தில் பல இடங்களில் மழை, எங்கள் ஊர் பக்கம்லாம் பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ உங்கள் ஊர் பக்கமே வந்துட்டு கண்டிப்பாக மழை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே வர 24ஆம் தேதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வர 24ஆம் தேதி வரைக்குமே லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று ஒரு சில இடங்களில் மழை பெய்திருக்குது. சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க்கத்தில் 4.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. இன்னையிலிருந்து வர 23ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்துடைய ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வர 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே சமயம் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகமாக பதிவாகலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடலோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் வந்துட்டு இந்த மழை வந்துட்டு இருக்கப்போகுது. உள் மாவட்டங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கப்போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்றைக்குமே நம்ம சேலத்துக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்களாம் வந்துட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின் கோட்டோ சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு மழை வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நடுவில் இங்கே நிற்க முடியாது இல்லையா. அதனால் வந்துட்டு திடீர்னு இங்கே ஏதாவது மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.81 அடியாகவும் நீரிருப்பு 36.97 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வெறும் 42 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர்வரத்தை விட நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்களாம் மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாம் சிக்கனம் படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சேலம் டு மயிலாடுதுறை ரயிலில் இப்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிற காரணத்தினால சேலம் டு மயிலாடுதுறை ரயிலில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்குது. சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாமக்கல் டு மோகனூர் ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு இடையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால இதையொட்டி நாளைக்கு, அதாவது ஜூலை 22, 24, 26, 28, 31, ஆகஸ்ட் 2 ஆகிய தேதிகளில் காலையில் 6:15 கிளம்பக்கூடிய மயிலாடுதுறை டு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னும், அதுக்கப்புறமா நிறுத்தப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் கரூரில் இருந்து சேலம் வரையிலான சேவை ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னும், நாளைக்கு காலையில், அதாவது நாளைக்கு ஜூலை 22, 24, 26, 28, 31, ஆகஸ்ட் 2 ஆகிய தேதிகளில் மதியம் 2:05 சேலத்திலிருந்து கிளம்ப வேண்டிய சேலம் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் மதியம் 3:40 கரூரில் இருந்து கிளம்பும் அப்படின்னும், இந்த நாட்களில் சேலத்திலிருந்து கரூர் வரைக்குமான ரயில் சேவை ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன் பட்டி குகை ஜங்ஷன் அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை வின்சென்ட் புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டோங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கிட்டது என்ன அப்படின்னா, திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு இது, திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு இது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததா ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழைக்காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த வரட்டாறு,

0: அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சம்மனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே டே என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா
3: எழுதுறேன்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ 10ஆம் வகுப்பு நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கப்பல் கட்டக்கூடிய தளத்துல வேலைக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இது பத்தின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நீங்க வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கொச்சி கப்பல் கட்டும் தளத்துல இப்போ ஒப்பந்த பணிக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா ஸ்காப்போல்டர் அப்படிங்கிற இந்த ஸ்காப்போல்டர் ட்ரைனிங் பிரிவில் 60 இடங்கள் வந்து காலியா இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அப்படினா பிளஸ் 2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்கக்கூடியவங்க இந்த தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு இந்த 2 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா கட்டணம் எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 22/7/2026 இப்போ இதுதான் வந்துட்டு கடைசி நாள். இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா kuchinshipyard.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த ஜாப் தேவைப்படும் அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னுச்சிங்கன்னா மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 22ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளார அப்ளை பண்ணணும். kuchinshipyard.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். 200 ரூபாய் கட்டணம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு

ஒரு கட்டணமும் இல்லை அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாளைக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுற யார் அப்படின்னா பிரபு. அவங்க வந்துட்டு குமரகிரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரபு. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே சந்தோஷமாக ஜாலியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ பட்டமளிப்பு விழாவுக்கு பதிவு செய்யணும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் வட சென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் இது பற்றி வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2025-2026 ஆண்டு தேர்ச்சி பெற்ற 700 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா விரைவில் நடைபெற இருக்குது அப்படின்னும், அனைவரும் பங்கேற்கணும், அதே மாதிரி பட்டமளிப்பு விழா தொடர்பாக கட்டண விபரங்கள், ஆடை விபரங்கள் மற்றும் விழா நடைமுறைகள் பற்றி துறை பேராசிரியர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும், பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் வர 24ஆம் தேதிக்குள்ளார தங்களுடைய துறையின் கீழே பதிவு செய்யணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து காலேஜில் படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ சாட்ஜிபிடி, கிளவுடு, ஜெமினி இது மாதிரியான ஏஐ டூலாக இருக்கு இல்லையா, இது அதிகப்படியாக பயன்படுத்துவது ஞாபக மறதிக்கு வழிவகுக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு இத்தாலியை சேர்ந்த செனாய் பல்கலைக்கழகம் அடைக்கக்கூடிய ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. கற்பது, புதிர்களை தீர்ப்பது, பகுப்பாய்வு செய்வது உள்ளிட்டவை மூளையுடைய செயல்திறனை துண்டித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறனால ஏஐ மனித மூளையுடைய செயல்திறனை முடக்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஒரு பரப்பக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட. உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸு, ஃபோன் ஸ்கேம் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி வேண்டாம் நீங்கள் பாதுகாத்துக்கலாம், அதே மாதிரி ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், இது மாதிரி நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான டிப்ஸ் வந்துட்டு குறிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி. இப்போ ஆறுதா இன்னைக்கான இட்டத்திற்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, பங்குச்சந்தை வெற்றிக்கு தேவை அனுபவமா பொறுமையா, பங்குச்சந்தை வெற்றிக்கு தேவை அனுபவமா பொறுமையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அதே மாதிரி அந்த உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கையுமே நம்ம நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 24/7/2026 அதாவது வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் ஜூலை 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வர 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறை 215 நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறணும். உங்களுக்கு சம்பந்தமான குறைகள் ஏதாவது இருக்குது, புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா விண்ணப்பம் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ வந்துட்டு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே எல்லாருமே கலந்துக்கணும் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த

விவசாயிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இல்லை புகார்கள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த கூட்டம் மட்டும் நடக்கப் போகுது. எங்கே அப்படின்னா மாவட்ட ஆட்சியராக 2ஆம் தள கூட்ட அறையின் 215 இந்த குறைதீர் கூட்ட முகாம் மட்டும் நடக்கப் போகுது. ஸோ நீங்கள் யாராவது இதில் போய் கலந்துக்கிறீங்கன்னா மறக்காமல் கலந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா தமன்னாக்கா வந்துட்டு பட்டக்கோயில் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தமன்னாக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் வந்து பர்த்டே விஷேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத லீவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும் நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க எதுக்காக விஷ் பண்ணுறீங்க என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கான இட்டுச்சிக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, பங்குச்சந்தை வெற்றிக்கு தேவை அனுபவமா பொறுமையா. பங்குச்சந்தை வெற்றிக்கு தேவை அனுபவமா பொறுமையா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரதுக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது. திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 1812. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், காசி விஷ்ணுவதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், தர்னிஷா, காவியா, மாரிமுத்து, ராம்பிரியா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். சரி, சித்த கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா நாளுமே காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உறப்பாக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ இந்த ஒரு தகவல் குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட தேடி வருவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பா, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேம். இது வந்து கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குரில் நெடில் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போறோம். அதாவது குரில் அப்படின்னா குறுகிய ஓசை, நெடில் அப்படின்னா நீண்ட ஓசை. இப்போ எப்படி இந்த கேம் நகராஜ், ஒன்று புரியலையே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாவை வச்சு நெடில் வார்த்தையே வந்து சொல்லணும். இப்போ பால், பாட்டு அந்த மாதிரி வந்து சொல்லணும். இப்போ வந்து கொடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நெடில் கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். நம்ம கூட முதல் நேயராக இன்னைக்கு விளையாடுறதுக்கு மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா. நான் எப்படிண்ணா இருக்கீங்க? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா விளையாடலாமாங்கண்ணா?
2: விளையாடலாம்.
1: அண்ணா உங்களுக்கான முதல் வார்த்தை மணி.
2: மாணிக்கம்.
1: மாணிக்கம், சூப்பர் சூப்பர் அண்ணா. உங்களுடைய பேரே சொல்லிட்டீங்க. வெளி.
2: வெளிங்களா?
1: ஆ வெளி வெளிண்ணா.
2: வெளி அப்படின்னா வேண்டும்.
1: ஆ ஓகேங்கண்ணா. அடுத்த வார்த்தைங்கண்ணா விதி.
2: விதி. வீடு.
1: வீடு, சூப்பர் சூப்பருங்கண்ணா. நன்றி நன்றி அண்ணா கால் பண்ணி கேம் விளையாண்டதுக்கு.
2: ரொம்ப நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா நம்ம கூட வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை, அதாவது சூப்பராக வந்து விளையாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதே மாதிரி இன்னைக்கு குரில் நெடில் கேம் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787070078. கேட்டுட்ருக்க நேயர்கள், இது என்ன நாகராஜ் குரில் நெடில் கேம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லுவேன், ஒரு குரில் வார்த்தை, நீங்கள் வந்து அதை நெடில் வார்த்தையாக வந்து சொல்லணும். இப்போ கடி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா காதல் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லலாம், அதுக்கப்புறம் கால் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து விளையாட போகிறோம். நேயர்கள் நீங்கள் வந்து நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். இப்போ தொடர்ச்சியாக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இத பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன் கையில இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போ தானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்.

0: நல்லா இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கனே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
2: பிரதீபா
1: இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சூப்பராக கேம் விளாண்டுட்டுருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து கால் பண்ணி கேம் விளாண்டாங்க. கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
2: நம்மளோட கேம் வந்துட்டு குரில் நெடில். குரில் நெடில என்னென்ன ரூல்ஸ்னா, குரில் வார்த்தையில் நாங்கள் ஒரு எழுத்துல சொல்லுவோம், நீங்கள் நெடில் எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லணும். எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம்.
1: அப்படி நாங்கள் வந்து குரில்ல வந்து விலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடு, வீரன் அந்த மாதிரி வந்து சொல்லணும். இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம் அண்ணா.
3: வணக்கம். தொகுப்பாளர்கள் நாகராஜ், பிரதீபா இருவருக்கும்
2: வணக்கம்.
1: ஆதவன் அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா
3: சொல்லுங்கண்ணா. இருவரும்
1: நலமா நலமா இருக்கோம்ண்ணா. அண்ணா சொல்லட்டுமாங்கண்ணா?
3: என்னால் முடிஞ்சாலும் சொல்கிறேன்.
1: ஆ சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஆனா உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை நடை.
3: நடைங்களா?
1: ஆமாங்கண்ணா.
3: நாகம்.
1: நாகம் ஓகேங்கண்ணா.
3: நாகம் அப்படிங்கறாங்க.
1: நாதம். நாதம் ஓகே ஓகேங்கண்ணா. ஆனா அடுத்த வார்த்தை குடை. நீங்க ரெண்டு மூணு வார்த்தை கூட சொல்லலாங்கண்ணா.
3: சரி. கூரை.
1: கூரை. சூப்பர் சூப்பர்ங்கண்ணா. அடுத்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை பகை.
3: பாதகம்.
1: பாதகம்ங்களா?
3: ஆமா.
1: சூப்பர் சூப்பர்ங்கண்ணா. சூப்பரா விளாண்டீங்க. நன்றி. நன்றிங்கண்ணா.
3: நன்றி. நன்றி இருவருக்கும். உங்களுக்கும்
2: நன்றி அண்ணா.
1: திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா நம்ம கூட வந்து இணைஞ்சு குரில் நெடில் கேம் வந்து விளையாண்டாங்க. நேயர்கள் நீங்கள் வந்து விளையாடும் போது ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வார்த்தைகள் கூட வந்து சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நம்ம பொடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா போட்டி, போர், அதுக்கப்புறம் இன்னும் அந்த போல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை நிறைய வார்த்தைகள் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்ம வந்து விளையாண்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. 2 பாடல்கள், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், ஹவாக் பிரதர்ஸோடைய ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னா அந்த பாடலை நீங்களே கேட்டுருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: டேய் டேய், என்னடா பண்ற?
4: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
3: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
4: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
4: பிரதீபா
3: பேசிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் கூட சூப்பரா இன்னைக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா குரில் நெடில் அப்படின்ற கேம் தாங்க. அதாவது குரில்ல ஒரு வார்த்தை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து அதை நெடில வந்து சொல்லணும். அதாவது அந்த முதல் வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நெடில ஒரு வார்த்தை வந்து சொல்லணும். ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, ஒரு 2-3 வார்த்தைகள் கூட வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இடி அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து ஈட்டி ஈரம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். நம்ம கூட வந்து இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க.
4: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் பிரதீபா, நாகராஜ் நிலையத்தில் நலமா இருக்கீங்களா?
3: அக்கா எல்லாருமே நலமா இருக்கோங்கக்கா, நீங்க எப்படிங்கக்கா இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் நாகராஜ்.
3: சரிங்கக்கா, சரிங்கக்கா. அக்கா கேம் விளையாடலாமாக்கா? உங்களுக்கான வார்த்தை கலை.
5: காலை,
3: காலை.
5: காட்சி,
3: காட்சி.
5: கார்முகில்.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த வார்த்தைங்கா திரை.
5: தீமை, தீமை. அப்புறம் அடுத்த வார்த்தை.
4: ஓகேக்கா, உங்களுக்கான அடுத்த வார்த்தை குடை.
5: கூடை, கூண்டு.
4: சூப்பர்க்கா,
3: சூப்பர் சூப்பர்க்கா, சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி.

0: நன்றி அக்கா.
1: ஓகே, நன்றி நாகராஜன்.
0: நன்றி,
2: நன்றி.
0: நேயர்கள், இதே மாதிரி குரில் நெடில் கேம் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770178. தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி பிரதீபா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை. கதை,
2: கதை. காற்று, காடு.
0: சூப்பர் சூப்பர். இதே மாதிரி நேயர்கள் நீங்களும் விளையாடலாம். உடனே நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா,
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும் பிரதீபா இன்னைக்கு வந்து நம்ம நேர்கள் கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. என்ன கேம் அப்படின்னா
2: குரில் நெடில்,
1: குரில் நெட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: குரில் நெடில் அப்படின்னா நாங்க குரில் எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நீங்க முதல் எழுத்து நெடில ஒரு வார்த்தையை சொல்லணும். அது என்ன வார்த்தை வேணாலும் இருக்கலாம், ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்து சொல்லுங்க.

0: அப்படி ஒரு வார்த்தையை எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நகை அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, அந்த நாவில் இருக்கக்கூடிய அந்த நெடில் வார்த்தைகள், இப்போ நாற்காலி நம்ம வந்து சொல்லலாம், நாகம் சொல்லலாம், நாட்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்,
1: நாடு சொல்லலாம்,
0: நாடு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். அப்படி சொல்லி விளையாடுறதுக்காக நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. அக்கா வணக்கம். அக்கா உங்களுக்கான வார்த்தை கரை. ஆமாங்கக்கா. என்னங்கக்கா?
2: பாடை
0: இல்ல இல்லங்கக்கா, கரை. கரை காடு. காடு
2: காகம்.
0: காகம்.
2: காவேரி.
0: சூப்பர் சூப்பருங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க அக்கா. இப்ப நெடில் வார்த்தை ஒன்று சொல்றேன். நெடில் வார்த்தை சொல்றேன், குறியில் நீங்க வந்து சொல்லணும். ஓடம்.
2: ஓடம். ஓடம். கோடு
0: இல்ல நீங்க குறியில் சொல்லணும். அது எல்லாமே வந்து நெடில தான் வருது. இது ஒலி சொல்லலாம். ஒலி.
2: ஒலி. ஒலி.
0: அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்கக்கா, சரிங்கக்கா.
2: ஒலி. அப்புறம் ஓடம்.
0: சரிங்க, சரி. நன்றி, நன்றிங்கக்கா.
2: நன்றிங்க நாகராஜ்,
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா.
2: நன்றிங்கக்கா.
0: கலைச்செல்வி அக்கா சூப்பராக விளையாண்டாங்க. இதே மாதிரி நேயர்கள் நீங்கள் குறில் நெடில் கேம் விளையாடணும் அப்படின்னா நம்ம நிலைய எனக்கு நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம்.
1: 9 7 8
0: பட்டன் மறந்துட்டீங்களா? 9 7 8 7 7 0 107 8 அப்படின்ற நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இல்லை அவங்க திடீர்னு வந்து ஒரு காமெடி நினச்சி சிரிச்சிட்டாங்க, மறக்கலாம். இல்லை இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: நாகராஜ். இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம்
1: அப்படின்னா,
2: அதாவது இப்போ குறிலில் வந்து ஒரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நெடிலில் ஒரு 3 வார்த்தைகள் வந்து சொல்லணும். அதே மாதிரி நெடிலில் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சீப்பு அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது வந்து நெடிலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ சிலை அப்படின்னு வந்து சொல்லலாம், சிற்பி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து விளையாண்டுட்ருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி தாரகாப்பட்டிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
3: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சாமி, நல்லா இருக்கும்.
1: சரி பாட்டி.
2: பாட்டி உங்களுக்கான வார்த்தை நகை. நகை
3: மணியா?
2: நகை
3: என்ன கரெக்டா சொல்லுங்க.
2: நகை, நகைங்க பாட்டி. சரி பாட்டி, வேற வார்த்தை. செடி. செடி
3: செடி
2: ஓகே ஓகே பாட்டி. பாட்டி அடுத்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை பட்டு.
3: பட்டா?
2: நெடில நீங்க வந்து சொல்லலாம். பாட்டு. சூப்பர் சூப்பர்.
3: பாசம்.
2: பாசம்.
3: பாதை.
2: பாதை. சூப்பர் சூப்பர்.
3: பார். பார்.
2: பார்.
3: பார்மகளே.
2: இப்ப நெடில நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? பூமி.
3: பூமியா?
2: இது வந்து நெடில இருக்கு, நீங்க குறியில சொல்லணும்.
3: சரி. புன்னகை.
2: புன்னகை. சூப்பர் சூப்பர் சூப்பர் பாட்டி. சரிங்க பாட்டி, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி நன்றி
2: நன்றி பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை தொடர்ந்து நம்ம நேயர்கள் கூட விளையாண்டுட்டே இருக்கலாம். நீங்க வந்து கால் பண்ணி விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிலை எனக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770107. இப்ப பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சிங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா
2: குறில் நெடில்
1: கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது குறிலில் ஒரு வார்த்தை சொன்னால் நெடிலில் சில வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நெடிலில் ஒரு வார்த்தை நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து குறிலில் சில வார்த்தைகள் வந்து சொல்லணும். நம்ம கூட வந்து இப்போ வெள்ளா ரங்கசாமி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
3: வணக்கம். வணக்கம் வெள்ளா ரங்கசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமா இருக்கிறோம்ண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ஐயா.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான நெடில் வார்த்தை காற்று.
3: காற்றுங்களா?
1: நீங்க குறில்ல சில வார்த்தைகள் சொல்லலாம்.
3: கல்வி.
1: கல்வி. சூப்பர் சூப்பர்ங்கண்ணா.
3: கற்பனை.
1: கற்பனை.
3: கவிதை.
1: சரிங்கண்ணா, சரிங்க. அண்ணா உங்களுக்கான குறில் வார்த்தை வகை.
3: வகைங்களா?
1: ஆமாங்கண்ணா.
3: வாழ்த்து.
1: வாழ்த்து.
3: வாழ்வோம்.
1: வாழ்வோம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. நன்றி நன்றி அண்ணா, சூப்பராக விளாண்டிங்க.
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி அண்ணா. நன்றி.
3: சகோதரிக்கும் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. நன்றி.
3: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: வெள்ளா ரங்கசாமி அண்ணா சூப்பராக வந்து விளையாண்டாங்க. நம்ம கூட வந்து கால் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நேயர்கள் நீங்கள் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம்.
2: 9787-7107.8
1: இதுதான் நம்மளுடைய சோனா எஃப்எம் நிலையன். இந்த நிலையனுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து பேசுவோம். எங்கள் கூட வந்து நீங்கள் குறில் நெடில் கேம் வந்து விளையாடலாம். இப்போ தொடர்ச்சியாக இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நரேஷ்குமாரோட ஒரு பாடலும் அதுக்கப்புறம் இன்னொரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீர்

0: எல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: நெடில் கேம் விளையாண்டுட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
7: பிரதீபா
6: நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கால் பண்ணி இன்னைக்கான கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கூட அடுத்த நேயர் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க லைன்ல தான் இருக்கிறாங்க. ஆனா கேம் என்ன அப்படின்றத இன்னொரு முறை சொல்லிடலாம். இப்போ வந்து நான் குறியில் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, அதாவது குறியில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை இளமை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து நெடில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம். அதே மாதிரி நெடில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து குறியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சொல்லணும். நம்ம கூட வந்து திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
8: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: அண்ணா ரொம்ப நலமா இருக்கும். அண்ணா நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
8: நானும் நல்லா இருக்கேங்க. நம்ம ஊர்ல மழை நேற்று நல்ல மழைங்க.
6: ஆமாங்கண்ணா, மழை பெஞ்சதுங்கண்ணா.
7: ஆமாண்ணா.
6: சாயந்தரம் வந்து பயங்கரமான மழைங்கண்ணா, காத்து எல்லாம் பயங்கரமா அடிச்சு.
8: காத்தோட மழை பெய்யும் ரேடியோல செய்தியில சொல்லிச்சுங்க.
6: ஆங்கண்ணா, ஆங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா உங்களுக்கான வார்த்தை, முதல் வார்த்தை உழைப்பு.
8: ஊதியம்.
6: ஊதியம், சூப்பர் சூப்பர்ண்ணா. இன்னும் ஒரு 2 வார்த்தைகள்னா
8: சொல்லுங்க சொல்லுங்க.
6: எழுத்து.
8: ஏற்றம்.
6: ஏற்றம். ஆனா நீங்க 2-3 வார்த்தைகள் கூட சொல்லலாம். இப்ப ஏவுல ஆரம்பிக்கக்கூடிய 2 வார்த்தைகள் கூட சொல்லலாம். அடுத்த வார்த்தை கவிதை. ஒரு வார்த்தை
8: சொல்றேங்கடி.
6: ஒட்டகம். ஒற்றர்.
8: ஒன்று.
6: ஒன்று, சூப்பர் சூப்பருங்கண்ணா. நிறைய வார்த்தைகளை வந்து சொன்னீங்க. நன்றி நன்றி அண்ணா.
8: நன்றிங்க
6: நன்றிங்க அண்ணா. இதே மாதிரி நீங்களும் வந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில் குரில் நெடில் கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிலைய எண்
7: 9787-7078 இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க,
6: உடனே கால் பண்ணுங்க. தொடர்ச்சியாக 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.
3: Hey, you.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா,
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும் பிரதீபா பேசிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து குரில் நெடில் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோங்க.
4: குரில் நெடில் அப்படின்னா, நாங்கள் குறில் எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நீங்கள் முதல் எழுத்து நெடில் எழுத்துல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லலாம், கூடவே ரெண்டு மூணு வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம்.
3: அப்படி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
5: வணக்கம். இருவருக்கும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன். பா, எப்படி இருக்கு நீங்க ஊர்ல? கிளைமேட்லாம்
3: அண்ணா ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. உங்களுக்கான வார்த்தை
5: உழைப்புனா?
3: சரிங்கண்ணா, சரிங்க. ஆனா இப்ப நெடில் வார்த்தை ஓவியம், ஒட்டகம். இரண்டு மூன்று வார்த்தைகள் கூட சொல்லலாங்கண்ணா. குறில் வார்த்தை சமையல்,
5: சாமர்த்தியம்,
3: ஆனா உங்களுக்கான நெடில் வார்த்தை நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. நன்றி, நன்றி அண்ணா, சூப்பரா
5: விளையாண்டீங்க.
3: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா விளையாண்டாங்க. பிரதீபா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேம் வந்து எப்படி இருக்குது? இந்த குறுகள் நெடில்
4: சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது தமிழ் வார்த்தையும் நம்ம கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும் நிறைய.
3: சரி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், நெடில் வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா? பூங்கா.
4: பூங்கா, புதுசு.
3: புதுசு அப்படின்னு வார்த்தை இருக்கா?
4: புதுசுன்றது
3: சொல்லக்கூடிய வார்த்தை.
4: சரி, பூங்கா. நீங்க ரொம்ப எனக்கு கஷ்டமா கேட்டீங்கன்னா, பூங்கா, புத்தகம்,
3: புத்தகம்,
4: புன்னகை.
3: ஓகே, உங்களுக்கான குறில் வார்த்தை?
4: குறில் வார்த்தை
3: புத்தகம.
4: புத்தகமா? பூங்கா.
3: இதே மாதிரி நேயர்கள் நீங்களும் வந்து எங்க கூட வந்து விளையாடலாங்க. இப்ப இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம், கேம் விளாண்டுகிட்டே இருக்கலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சிங்க. நாகராஜ் மற்றும்
7: பிரதீபா
6: பேசிட்டே இருக்கிறோம். அதாவது பேசிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது, நம்ம நேயர்கள் கூட கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. குரில் நெடில் கேம். இந்த குரில் நெடில்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்ச ஒரு விஷயம், ஸ்கூல்ல படிக்கிறப்ப குரில் நெடில் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கேமாவே வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஸ்கூல்ல படிக்கும் போது நமக்கு வந்து பிடிக்காது குரில் நெடில், என்னாவது குரில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கண வகுப்பு எடுக்கும் போது நமக்கு தோணும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு அண்ணன் இணைஞ்சிட்டாங்க. உங்களுக்கான முதல் வார்த்தை குரில் வார்த்தை
8: பொழுதுபோக்குங்களா?
6: சரிங்கண்ணா, இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்க. போலீஸ். சூப்பர் சூப்பர். ஓகேங்கண்ணா. ஆனா அடுத்த வார்த்தை உங்களுக்கு நெடில் வார்த்தைங்கன்னா கோயம்புத்தூர்.
8: கோயம்புத்தூர்.
6: கொளத்தூர். சூப்பர் சூப்பர்ண்ணா.
8: கொல்லம்.
6: கொல்லம்.
8: கொடுமுடி.
6: சூப்பர் சூப்பருங்கண்ணா. ஆனா அடுத்து உங்களுக்கான குரில் வார்த்தை விவசாயம்.
8: விவசாயங்களா? வீரம்.
6: வீரம்.
8: வீரபாண்டி.
6: வீரபாண்டி. ஓகே ஓகேங்கண்ணா. சூப்பர் சூப்பர். சூப்பரா விளையாண்டிங்கண்ணா, நன்றி
8: நன்றி.
6: ஆட்டையாம்பட்டியில இருந்து ராமண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. நேயர்கள், நீங்க வந்து இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அதாவது குரில் நெடில் கேம்ல விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா, நம்ம நிலையை எனக்கு உடனே நீங்க வந்து கால் பண்ணி எங்க கூட வந்து விளையாடலாம். நம்ம நிலை எண்
7: 9787707. இந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி விளையாடலாம்.
6: விளையாடலாம். வாகை சூடவா நிகழ்ச்சியில் தினமுமே நீங்கள் வந்து கால் பண்ணி விளையாடலாம். இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள், அதாவது கேம் நான் விளையாண்டுட்டே இருக்கலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில அவங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
3: நாகராஜ். இன்னைக்கு வந்து குரில் நெடில் அப்படின்ற அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப ஆர்வமா இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்ப நம்ம கூட அடுத்த நேயர் கோவிந்தசாமி அண்ணா கொடுமுடியிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வந்து கால் பண்ணாங்க, திரும்ப பண்ணால் வந்து அவங்களுடைய உறவினர் வந்து எடுத்து பேசினாங்க. தொடர்ச்சியாக நேயர்கள்கிட்ட நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம்.
2: ஓகேண்ணா, சரி. நீங்கள் எல்லாருக்கும் கேள்வி கேட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கட்டா, பதில் சொல்கிறீங்களா?
3: ஓ, உங்ககிட்ட கேட்டதுக்காக கேட்குறீங்களா?
2: கண்டிப்பாக நீங்கள் எங்களை கேட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி காலை
3: காகிதம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காடு.
2: ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது வார்த்தை கதை.
3: காகிதம், காலை, அதுக்கப்புறம் என்னது வரமாட்டேங்குது.
2: சரி ஓகே, நான் அடுத்த வார்த்தை.
3: அடுத்து நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. டால்மிய காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா உங்களுக்கான வார்த்தை
4: விளையாட்டுங்கண்ணா.
3: வீரம். சரிங்கண்ணா. அடுத்து உங்களுக்கான நெடில் வார்த்தை வேகம்ண்ணா.
4: வேகம். வெளிச்சம்.
3: சூப்பர் சூப்பருங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான நெடில் வார்த்தை பாரம்.
4: பாரம்.
3: பாரம்பரியம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, சூப்பரா விளாண்டிங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான அடுத்த நெடில் வார்த்தை பூங்கா.
4: புயல்.
3: புயல். சூப்பர் சூப்பருங்கண்ணா, சூப்பரா விளாண்டிங்க. நன்றி நன்றிங்கண்ணா. டால்மியா காலனியிலிருந்து பாஸ்கர் அண்ணா நம்ம கூட வந்து விளையாண்டாங்க. தொடர்ச்சியாக இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில், சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ் மற்றும்
2: பிரதீபா.
3: நன்றி நேயர்களே, பாபா நேயர்களே.

சமையலுக்கு காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி வாங்குவோம். சரி, குழந்தைங்க ரெகுலராவே வந்து அம்மா எப்ப பார்த்தாலும் குழம்பு வச்சுட்டே இருக்காங்களே, அம்மா ஏதாவது கிளர்ன சாதமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது வழக்கம் தாங்க. இப்ப அதுல முக்கியமா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை செஞ்சிடலாம், இது ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா, இப்ப லெமன் இருக்கு இல்லைங்களா, அதாவது எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். சரி, இப்ப ஏன் நம்ம வந்து அதை பத்தி பேசுறோம், இயற்கை வழியில எலுமிச்சை சாகுபடி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். குறைஞ்ச தண்ணீர் அதோட பராமரிக்கிறதுல மேட்டு பகுதி நிலங்கள்ல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிரா எலுமிச்சை சாகுபடி இருக்குங்க. செயற்கை மருந்து அதோட உரங்களோட விலைகள் அதிகரிச்சு வரக்கூடிய இந்த நாள்ல இயற்கை முறை எலுமிச்சை சாகுபடியில சரியான உத்திகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னா சிறப்பான மகசூல் மற்றும் லாபத்தை பெற முடியும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்து எழலாம், என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சாகுபடி ஒருத்தவங்க நல்லா செஞ்சு அது சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது அதிக மகசூல் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம், மற்ற விவசாயிகளுக்கும் அதை பத்தி நம்ம சொல்லுவோம், அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் வட்டம் குப்பசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் இயற்கை விவசாய முறையில எலுமிச்சை சாகுபடி செஞ்சு வராரு. அவரு மீன் அமிலம், புண்ணாக்கு வகைகள் மற்றும் எருக்கு கரைசல் இது எல்லாத்தையும் தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒரு தடவை பயிர்கள் மீது தெளிச்சும் தரை வழியா பாசன நீர்லயும் கலந்து ஊத்தியும் வந்திருக்காரு. இதனால ஒரு எலுமிச்சை காய் 85 கிராமுக்கு மேல காய்ச்சிருக்கு. முக்கியமா நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாத மரங்களை கடந்த 2 வருடங்களா அவரால் பராமரிக்க முடிஞ்சிருக்கு. இயற்கை இடுபொருட்கள் கொடுக்கறதுனால எலுமிச்சை பழங்கள் மற்றும் மரத்தோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. மலேசிய நாட்டின் கோலாலம்பூர் பேண்டிங் பகுதியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் இயற்கை வழி திரவங்களோட உயிர் கரைசல்களான சூடோமோனஸ் வெட்டிசீலியம் லக்கானி போன்ற திரவங்களை அழுகல் மற்றும் பூச்சி எதிர்ப்புக்கு எதிரா தளிச்சு வந்திருக்காரு. இதனால எந்த விதமான கழிவும் இல்லாத தரமான காய்களை பெற முடிஞ்சிருக்கு. முக்கியமா எருக்கு கரைசல், புண்ணாக்கு கரைசல் மற்றும் பஞ்ச காவியாவை 15 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ந்து தெளிச்சு வந்திருக்காரு. இதனால எலுமிச்சை பழத்தோட தோல் மெலிதாகவும் நல்லா பெருத்தும் சதைப்பற்றோடையும் இருந்திருக்கு. இதனால வியாபாரிகளால அதிக விலைக்கு வாங்கப்பட்டு இவருக்கு லாபமும் அதிகரிச்சிருக்கு. மேல சொன்ன மாதிரி 2 விவசாயிகளும் இயற்கை சாகுபடி உத்திகளை சிறப்பா கையாண்டதுனால எலுமிச்சை சாகுபடியில நல்ல மகசூல் எடுத்திருக்காங்க. ஏனுங்க, நம்மள யாராவது எலுமிச்சை சாகுபடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உத்திகளை நீங்களும் கையாண்டு நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கேட்டுக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இத பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன் கையில இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் விசாலாச்சி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மொட்டுப்புழு கட்டுப்படுத்துறதுக்கும் நோய் கட்டுப்படுத்துறதுக்கும் மேலாண்மை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இயற்கை முறையில் கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் 3% வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது 5% வேப்பம் கொட்டை கரைசல் தெளிக்க வேண்டும். மொட்டுப்புழு இதனை கட்டுப்படுத்த 15 நாட்கள் இடைவெளி விட்டு பூ பூக்கும் பருவத்தில் குளோர் பைரிபாஸ் 2 mg மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நோய் கட்டுப்படுத்தும் மேலாண்மை கரும்புள்ளி நோய் இதனை கட்டுப்படுத்த கார்பன்டசீம் 1 கிராம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். சாம்பல் நோய் இந்நோயானது இலைகளின் அடிபாகம், இலை காம்பு மற்றும் பூங்கொத்துகளில் வெள்ளை நிற படலம் போன்று காணப்படும். இந்நோய் தாக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்துவிடும், பூ மொட்டுக்கள் வளராமல் நின்றுவிடும். இதனை கட்டுப்படுத்த நனையும் கந்தகம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் அல்லது கார்பன்டசீம் 1 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அறுவடை ரோஜா செடிகள் நட்ட முதல் ஆண்டிலேயே பூக்க தொடங்கினாலும் 2ஆம் ஆண்டில் இருந்துதான் நல்ல மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும். நன்கு மலர்ந்த மலர்களை அதிகாலையில் பறிக்க வேண்டும். கவாத்து செய்து 45 நாட்கள் கழித்து மலர்கள் பூக்க ஆரம்பிக்கும். பறித்த மலர்களை மூங்கில் கூடைகளில் அல்லது ஈர சாக்கு பைகளில் கட்டி சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். மகசூல் 1 வருடத்திற்கு 1 ஹெக்டரில் இருந்து 7.5 முதல் 10 டன் உதிரி ரோஜா மலர்கள் மகசூலாக கிடைக்கும். அறுவடை சார் பின்சார் தொழில்நுட்பங்கள் உதிரி மலராக பயன்படும் ரோஜா மலர்கள் மேலும் பன்னீர், அத்தர், குல்கந்து, பான்கூரி, குல்ரோகன் என்னும் நறுமணமிகு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டு அத்தயாரிப்புகள் நறுமண பொருட்கள் உற்பத்தி மற்றும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் ரோஜா இதழ்களானது சர்க்கரையில் பதப்படுத்தப்பட்டு ரோஜா வினிகர், ரோஜா ஒயின், ஜாம் மற்றும் ஜெல்லிகள் ஆகியன தயாரிக்க பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய உதிரி ரோஜா மலர்களை தமிழ்நாடு முழுவதும் சாகுபடி செய்து பயன்பெறுமாறு உழவர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அறுவடை சார் பின்சார் தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் குரால் நத்தம் கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, விவசாயம் செய்யறது எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும், நல்ல லாபகரமான தொழிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சார் சொல்றாங்க. அதே போல இயற்கை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் நாம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: விவசாயம் பண்றது வந்து கொஞ்சம் லாபகரமா பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம சுற்றுலா பள்ளியில பார்த்தீங்க பாக்கணும், எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ பாக்குத்தோப்பா இருக்கட்டும், நன்ன தோப்பா இருக்கட்டும், நமக்கு வந்து இந்த ரசாயன உரங்கள் பயன்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ விவசாயத்தை பத்தி என்ன கேட்டீங்கன்னா, நம்ம 1 லட்சம் வருமானம் எடுக்க முடியும் அந்த வருஷம், அடுத்த வருஷம் திருப்பி விவசாயத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணுவோம். நம்ம அங்கதான் நம்ம லாஸ் ஆகும். நம்ம விவசாயத்துக்கு லாபம் வரலன்னு சொல்ல முடியாது, ஆனா திரும்ப அந்த பணத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா, அது திருப்பி ரிட்டர்ன் சொல்ல முடியுமா, லாங் டைம் பண்ண முடியுமா பாத்தோமா, அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா சில வாய்ப்பா இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில பண்ணும்போது அப்படிங்கும்போது அதை தவிர்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேவிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. எதா இருந்தாலும் நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கலாம். ட்ரைனிங் நிறைய ப்ரோக்ராம் அவர்கள் பண்றாங்க. அவங்க அதாவது இது தனியா நம்ம பண்ணணும் இல்லாம விவசாயத்துக்கு கூட சேர்ந்து சிறு தொழிலா இருக்கட்டும், பெண்களுக்கான சிறப்பு பாத்தீங்கன்னா காமராணி செய்யறது, ஊதுபத்தி செய்யறது, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு செஞ்சுறாங்க. அதுவும் மீன் மேலாண்மை, அப்போ வந்து சும்மா தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாம் போட்டுட்டு அது ஃபுல்லா பாய்க்கிறது இல்லாம அது எப்படி மேனேஜ் பண்றது, கிணறு இருந்தாலும் கிணத்துல வந்து தண்ணி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், மழை காலத்துல அதுக்கு எப்படி நம்ம இது பண்ணி பாசன மேலாண்மை இந்த பயிற்சி தராங்க. உரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், உரம்னா இயற்கை உரத்தை பயன்படுத்தலாம், மண்ணுடைய தன்மை எப்படி இருக்கு, அதோடைய வாட்டர் டெஸ்ட், அதுக்கேற்ற என்ன பயிர் பண்ணா வரும் நம்ம பூமியில, அதோட இது எப்படி இருக்கு, சரி அந்த நிலத்தை எப்படி திருப்பி மீட்டு எடுக்கிறது, நம்ம அது என்னென்ன பயிரெல்லாம் பண்ணா திருப்பி அந்த நிலத்தோட வளத்தை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாமே பார்த்து எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து விவசாயத்தை எல்லாமே சொல்லித்தராங்க.

0: அதெல்லாமே இருக்கு நமக்கு. ஆனால் கேவிகை வந்து நம்ம எப்படி சப்போர்ட்டா வச்சுக்கிட்டோம்னா இயற்கை விவசாயம் மண்ணை பண்றது நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஆலோசனை கேட்குறது 40% இருக்குங்க. இந்த 40% பாத்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருக்கேன், எலுமிச்சை மரம் இருக்கு, வாட்டர் ஆப்பிள் இருக்கு. வாட்டர் ஆப்பிள் கிலோ 80 ரூபா போகுங்க, லாபகரமானது அது. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இது மாதிரி நான் கோழி வளர்த்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக வருஷத்துக்கு பார்க்காம நான் மாதம் இருக்கிறது 10 ரூபா கிடைச்சா கூட எனக்கு வருஷம் 1 லட்சம் கிடைச்சிருங்க. எனக்கு கம்மி லெவலில் சொல்கிறேன். இது வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இப்போதைக்கு நான் ஒரு 300 கோழி வளர்த்தலாங்க. நான் இப்போ 100 கோழி வச்சிருக்கேன். அடுத்து 2 பேட்சாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கம்மி கம்மி வாங்கி கூட கொடுக்கணும், 100 ரூபா வாங்கி விடலான்ட்டுருக்கேன். அப்படி பார்த்தோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 முட்டை உற்பத்தி ப்ளஸ் கோழி இறைச்சி பர்பஸ்க்காக அது விற்கிறதுக்கு ஏற்ற எனக்கு 25,000 அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் வச்சு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். படிப்படியாக அது இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெப் அதை பார்த்து பண்ணுவேங்க.
1: இப்ப என்னென்ன விவசாயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், தோராயமா நாங்க வந்து இவ்வளவு முதலீடு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஊட்டச்சத்து பாதுகாப்புல தன்னிறைவு அடையில அது என்ன காரணமா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதே போல பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ரொம்ப நேரம் 10 மணி நேரம் இருக்கறனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது அப்படி பார்த்தோம். இன்னொரு வந்து பசி மற்றும் ஊட்டச்சத்தின்மை வந்து ஒரு முக்கியமான பெண்களுக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அனிமிக்கா இருப்பாங்க, அதாவது இரும்பு சத்து குறைபாடா இருக்கும், இல்ல வந்து அவங்களுக்கு சுகர், இப்ப நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த மாதிரியான கால சூழ்நிலையில வந்து, அதாவது நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், அதாவது உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், ஆனா வந்து நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அதாவது ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தன்னிறைவு அடையவே இல்லை. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்குது. அதனால என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த விதத்துல அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம மற்ற இதுகள்லயும் அவங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ளும் போது ஒரு சின்ன வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்தின் மூலம் அவங்க வந்து அவங்களை முன்னேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் கார்டன் அப்படின்னா நம்ம சொல்றோம், அது மாதிரி சத்துள்ள அந்த காய்கறிகள் பயிரிடது மூலமா அவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, அதாவது தன்னோட வீட்டுக்கு தேவையான உணவை இல்ல தன்னோட குடும்பத்துக்கு தேவையான அந்த காய்கறி

0: தானே வந்து பயிரிட்டுக்க முடியும். அந்த சின்ன சின்ன ஊட்டச்சத்து குறைபாடுகளை அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாம இப்ப அந்த விளையுது இல்லையா காய்கறிகள், இப்ப அதுல வந்து இப்ப என்ன விவசாயத்துல பண்றாங்களோ அந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாய தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து காய்கறி பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி அது ஜாம் ஜெல்லி இது மாதிரி வந்து நம்ம பண்ணும் போது அதுக்கு வந்து மதிப்பு கூட்டி இருக்கும் போது அதுலயே அதிகமா வந்து பயிற்சிகள் எடுத்து அதே பண்ணும் போது ஒரு தொழில் முனைவோரா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ அந்த மாதிரியான இதுல வந்து பெண்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் கண்டிப்பா. அதே போல இப்ப வந்து நம்ம இப்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பிஓ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பெண்கள் வந்து குழுக்களா செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எப்பிஓ அப்படின்னா அதாவது விவசாய உற்பத்தி குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாய உற்பத்தியாளர் குழுக்கள் மூலமா நம்ம வந்து விற்பனையை வந்து நம்மளே வந்து நம்மளோட பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து அந்த நம்மளுடைய காய்கறி ஆகட்டும் இல்ல என்ன பொருட்கள் வந்து நம்ம வந்து விளைவிக்கிறோமோ அந்த பொருட்களுக்கான சரியான விலைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப விவசாய உற்பத்தி குழுக்கள்ல என்ன செய்யலாம், என்ன மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்ப குழுக்களா செய்யும் போது என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உபயோகமா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராணுவத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை சேர்ந்த ரெண்டு நண்பர்கள் இயற்கை முருங்கை சாகுபடியை தொடங்கி 1 கிலோ பொடிய 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல? 2024 பிப்ரவரியில சுபேதார் தீபக் கேடகர் மற்றும் சுபேதார் சந்தோஷ் நர்வாடே ஆகியோர் இந்திய ராணுவத்தில இருந்து தாமாக முன்வந்து ஓய்வு பெற்றப்ப அவங்க வேறொரு வேலையை தேடலங்க. மாறா நண்பர்களா இருந்து ராணுவ சக ஊழியர்களான அவங்க லாபகரமான ஒரு விவசாய தொழிலை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடையும் மற்ற விவசாயிகளை நிலையான விவசாயத்தை கடைபிடிக்க ஊக்குவிக்கும் நோக்கத்தோடையும் மகாராஷ்டிராவின் புல்டானா மாவட்டத்துல இருக்கக்கூடிய தங்களோட கிராமங்களுக்கு திரும்பினாங்க. 1 வருஷத்துக்குள்ளார அவங்க ரெண்டு பேருமே தங்களோட பரம்பரை விவசாய நிலத்துல தலா 1.5 ஏக்கர் இயற்கை முருங்கை தோட்டமா மாத்தி தங்களோட சொந்த முருங்கை பொடி பிராண்ட அறிமுகப்படுத்தி 1 கிலோவை 800 ரூபாய்க்கு விற்க தொடங்கினாங்க. எங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரதோட மட்டும் இல்லாம மற்ற விவசாயிகளையும் லாபகரமான இயற்கை விவசாயத்தை நோக்கி மாற தூண்டும் விதமா ஏதாவது செய்ய விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுமார் 15 ஏக்கர் பரம்பரை விவசாய நிலம் சொந்தமா இருக்கு. அங்க அவங்களோட குடும்பத்தினர் பாரம்பரிய விவசாய முறைகளை பயன்படுத்தி சோயாபீன்ஸ், உளுந்து, பாசி பயிறு, அதோட கொண்டைக்கடலை இது எல்லாத்தையும் பயிரிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிவும் செஞ்சாங்க. குடும்ப பொறுப்புகள் எங்களை திரும்பவும் சொந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கு. எங்க கிட்ட ஏற்கனவே விவசாயம் நிலம் இருந்ததால விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியை உருவாக்க விரும்பணும்னு சொல்றாங்க. அதிக தேவையும் நல்ல வருமானமும் இருக்கக்கூடிய பயிர்களை பத்தி நாங்க ஆராய்ச்சி செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நினைவு கூறாரு. வறட்சி பாதித்த சோலாப்பூர்ல இந்த முருங்கை விவசாயி ஏக்கருக்கு ரூபாய் 10 லட்சம் ஈட்டி அமெரிக்காவுக்கு பொடியை ஏற்றுமதி செய்யறாங்க. முருங்கையின் ஊட்டச்சத்து நன்மைகள் குறித்த நுகர்வோர் விழிப்புணர்வு அதிகரிச்சு வர்றதுனால உலர்ந்த இலைகள், பொடி மற்றும் பிற முருங்கை பொருட்களுக்கான தேவை வேகமா உயர்ந்து வர்றத நாங்க கண்டறிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஏற்றுமதியாளர்களும் வெளிநாட்டு சந்தைகளுக்காக அதிக அளவுல கொள்முதல் செஞ்சு வராங்க. வலியப்பட்டி முருங்கை வருஷத்துக்கு 4 to 5 முறை அறுவடை செய்யப்படுது. உலகளாவிய முருங்கை தூள் சந்தையின் மதிப்பு 2025 0.65 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்திருக்கு. இது 2026 0.69 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் அப்படின்ட்டும், 2035 தொடர்ந்து வளர்ந்து 1.16 பில்லியன் அமெரிக்க டாலரா உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய தேவையின் 80% இந்தியா பூர்த்தி செய்யுது. நமக்கே தெரியும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விவசாய பெருமக்கள் சவாலா நினைக்கிறது, நான் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றது அப்படின்றதுதான். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கரிஷ்மா அவர்கள் தான். அவங்க வந்து ஒரு 2-3 பிசினஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஓன் தாட்ல வந்த பிசினஸ். இது எல்லாமே எப்படி வந்து அவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்துச்சு, அதை எப்படி சோசியல் மீடியா மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க முடியுமா?
1: ஹாய் ஆல், என் பேர் கரிஷ்மா. நான் வந்துட்டு இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் சோனா காலேஜில். அண்ட் சைட் பை சைட் நான் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில், சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராமில்.
0: ஓகே ஓகே மேம், அடுத்தது உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு டெரக்கோட்டா ஜுவல்லரி, அதாவது களிமண்ணில் வந்துட்டு நகை பண்ணுறது. அது நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ஹாபியாக தான் நான் ஆரம்பித்தது. அது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் நினச்சப்போ தான் வந்துட்டு அதை பிஸ்னஸாக நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தது. ஃபுல்லாக கற்றுட்டு அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் செல்ஃப் தாட் தான், நாங்கள் கிளாஸ் போயெலாம் கற்றுக்கல. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்து முடித்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் த பிஸ்னஸ். அண்ட் செகண்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்துட்டு இம்போர்ட்டட் ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி. அது வந்துட்டு லைக் வெஸ்டர்ன் ஜுவல்லரிஸ், மினிமலான ஒரு ஜுவல்லரிஸ் வந்துட்டு நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் லைக் ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன்.
0: சூப்பர் மேம், கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. களிமண், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜுவல்லரி எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேம். ரொம்ப புதிய விஷயத்தை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து எப்போது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்ற தாட் வந்துச்சு மேம்? அதுக்கு யார் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தாங்க மேம்?
1: நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்கள் அம்மா தான். ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அவங்களால தான் ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் லைக் பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்துட்டு இதை எப்படியாவது ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் அதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி.
0: சூப்பர் மேம், அதாவது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான அம்மா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். அடுத்தது இந்த பிசினஸை சோசியல் மீடியா மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு மேம்?
1: நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பீக்ல இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு.
0: சூப்பர் மேம், அடுத்தது இன்ஸ்டாகிராமில் மக்கள் கிட்ட நிறைய ரீச் கிடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க மேம்?
1: ஓகே, மெயின் மோட்டிவ் வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கணும். நல்ல ப்ராடக்ட் வந்துட்டு குட் குவாலிட்டியில் ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சுவலி எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைனாலும் சரி ரன் பண்ண முடியும். அண்ட் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக வந்து கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்ல குட் குவாலிட்டி அண்ட் க்ரியேட்டிவாக நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டோம்னா நல்ல ரீச் கிடைக்கும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில்.
0: கண்டிப்பா மேம், குவாலிட்டியான விஷயங்கள் இருந்தாவே போதும், மக்கள் வந்து அதை தேடி வருவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா அவர்கள் அவங்களோட பயணத்துல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவதில்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஜவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம்.

0: இந்த கஞ்சமலை பகுதியிலும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேர். அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்துல இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தார கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவுல இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகள்ல வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கரிஷ்மா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட யூனிக்கான பிசினஸ் எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, படிச்சுக்கிட்டே எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்டரோ இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்போல்லாம் பண்ணுவீங்க மேம்?
3: நான் வீக்கெண்டில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஷூட் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு டைம் இருந்தால் கூட அப்பயும் ஏதாவது என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்லாம் நான் ரெடி பண்ணிப்பேன். அண்ட் எடிட்டிங் வந்துட்டு காலேஜில் பிரேக் டைமில் ஒரு ஃப்ரீ பீரியடில் அந்த மாதிரி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணி எடிட்டிங் அண்ட் போஸ்டிங் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
1: சூப்பர் மேம். அதாவது கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை உங்களோட சோஷியல் மீடியாக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது இந்த வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்றது இது எல்லாமே நீங்க மட்டும் பண்ணுவீங்களா மேம், இல்ல உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்களா?
3: ஆமா, எடிட்டிங் வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கிறது எடிட்டிங் போஸ்டிங் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். டிஜிட்டலாக எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க்குன்னு வரும்போது லைக் ஒருத்தங்களால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா நான் 2-3 பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவை. அண்ட் அம்மா வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலி வந்துட்டு அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ இது கேட்டாலும் ஹில் கிவ் ஃபுல் சப்போர்ட்.
1: அப்பா அம்மா குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்தது நீங்கள் எப்படி மேம் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டே இந்த ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்?
3: ஆமாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக அப்படியே எல்லா இதுவுமே நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ஒரு எய்ம் இருந்தால் கண்டிப்பாக முடியும்.
1: சூப்பர் மேம். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கோல் இருந்தால் போதும், அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது நீங்கள் ரீல்ஸோ போஸ்டோ வீடியோஸ் போடும்போது மக்கள் வந்து உடனே உங்களை எதிர்பார்த்து மெசேஜ் பண்ணுவாங்களா, ரிப்ளை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா மேம்?
3: ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணால் ரீல் போஸ்ட் பண்ணால் உடனேல வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்காது. ஸோ நான் நிறைய கஷ்டப்படணும் அதில். அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும். லைக்

0: பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமே வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம், பூஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன். இல்லைனா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வேற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பி வி கேன் எக்ஸ்பேண்ட் அவர் பிஸ்னஸ்.
1: சூப்பர் மேம். அதாவது இந்த எடிட்டிங், வீடியோ, போஸ்டர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட இந்த ரெண்டு பிசினஸ் மூலமா எப்படி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கரிஷ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்பவே யூனிக்கான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பண்றாங்க அப்படின்றதான் பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், மக்கள் வந்து கரெக்டா உங்களோட பேஜை வந்து பார்த்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க மேம்?
4: லைக் நாம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வியர் பண்ணி காட்டணும், அண்ட் ஆல்சோ அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு

0: அப்போலாம் வந்து பீப்புளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கும் ஒருத்தங்க வியர் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது நமக்கு ரீச் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இவங்க இந்த பர்சன் தான் பண்ணுறாங்க, ஸோ வியர் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஒரு ஜுவல்லரி அப்படின்ட்டு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணால் ரீச் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி.
1: சூப்பர் மேம். அதாவது நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராடக்டை நாமளே வியர் பண்ணணும், அப்போ தான் மக்கள் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நம்ம அடுத்து வந்து சோஷியல் மீடியா மூலமா நீங்க பிசினஸ் பண்ணும்போது போஸ்டர், ரீல்ஸ், வீடியோஸ்லாம் போடும்போது அதுல எது முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரீல் போஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீச் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிளான ஒரு இது வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஆனால் அதில் வந்துட்டு நம்மளது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும்னா ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து பீப்புளுக்கு நல்லா ரீச் ஆகும்.
1: சூப்பர் மேம். எது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது நீங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட்லாம் எடுக்கும் போது கேமராவில் எடுப்பீங்களா இல்லை மொபைல் ஃபோன்லேயே எடுத்துருவீங்களா மேம்?
0: ஆக்சுவலி நான் ஷூட் எல்லாமே கூட வந்துட்டு என்னோட மொபைல்லே தான் ஷூட் பண்ணுவேன். கேமரா, ஹெல்பர்ஸ் அது மாதிரிலாம் யாருமே கிடையாது. நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ஐடியாஸ் தான், நம்மளோட ஐடியா. சின்ன சின்ன விஷயத்தை வச்சே வந்துட்டு நிறையா வந்து புதுசு புதுசாக பண்ணலாம் ரீல்ஸ் எடுக்கும் போது. ஸோ நம்மளோட ஐடியாஸ் தான் வந்துட்டு இங்கே மெயினான ஒரு ரோல். மற்றவங்க பண்ணதை அப்படியே காப்பி பண்ணாமல் சம்திங் ஒரு யூனிக்காக வேறு ஏதாவது யோசிச்சு யூ ஹாவ் டு க்ரியேட் தி கண்டென்ட்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது இந்த சோஷியல் மீடியா பிஸ்னஸில் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தால் இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவேன் அப்படின்றத நம்புறீங்க மேம்?
0: எனக்கு டிஜிட்டலாக ஒரு சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே நானே பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சில டைம்ஸ். டிஜிட்டலாக யாராவது ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டா ஐ கேன் இன்னமும் என்னால் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தோணுது.
1: ஓகே மேம். ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா போதும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கரிஷ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரெண்டு யூனிக்கான பிசினஸ் எப்படி வந்து சோசியல் மீடியா மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க?
2: யா, டெஃபினெட்லி என்னோட மோட்டிவே வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அதெல்லாம் அதை தாண்டி வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து உங்களோட முதல் கஸ்டமரோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: அண்ட் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பின கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அவங்க ரொம்ப ஆக்சுவலி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட ஒரு 5-6 times வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் 9th standard ஸ்டார்ட் பண்ணப்போ ஒருத்தவங்களுக்கு அனுப்புனேன். அண்ட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அந்த குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் வாங்கினாங்க, ஆனாலுமே அவங்க வந்து இன்னமும் ஷீஸ் பர்ச்சேசிங் ஃப்ரம் மீ. அண்ட் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட ஹாப்பினஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு ஹாப்பினஸ் அது நமக்கு ஏர்ன் பண்ணுறதை தாண்டி, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கேட்கும் போது.
1: சூப்பர் மேம், அதாவது உங்களோட முதல் கஸ்டமரே உங்களோட ரெகுலர் கஸ்டமராக ஆயிட்டாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்தது, ரெகுலராக கஸ்டமர் நம்மகிட்டே வரணும் அப்படின்னா என்ன விஷயம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அது வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ் திருப்பி வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது இருக்கு. நம்ம பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. லைக் அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க மூலியமா நிறைய ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வருவாங்க, அது கேரண்டி.
1: ஓகே ஓகே மேம், ரெகுலர் கஸ்டமர் வரதுக்கான ரீசன் வந்து நம்மளோட குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து, இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்லாம் இருக்காங்க மேம்?
2: யா, டெஃபினெட்லி நான் வந்துட்டு டெரகோட்டா ஜுவல்லரி ஆல் ஓவர் இந்தியா அனுப்பியிருக்கேன். அண்ட் அடுத்து நான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா, லைக் ஒடிஷா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, நார்த் இந்தியா, டெல்லி, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து லைக் ஒவ்வொரு ஆர்டர்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் மந்த்லி. அது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃபாகவும் நான் டெலிவர் பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் எல்லா ஆல் ஓவர் இந்தியா எனக்கு வருது.
1: சூப்பர் மேம், அதாவது ஆல் ஓவர் இந்தியாலேயும் உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க, நிறைய ஆர்டர் வந்துட்டே இருக்கா அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து கைடன்ஸ்லாம் எதுவும் பெருசாக இல்லை. நான் ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதில் எனக்கு ஹாப்பி தான் நான். ஸோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்து அப்படியே அதை பண்ணுறதுக்கு நாம்லாம் ஒன்று பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டா அது வந்து இன்னும் மறக்கவே முடியாத ஒரு லெசனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு நிறையா டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பி மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்துட்டு யூ கேன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு, ஈஸியாக வந்து யூ கேன் ப்ரொமோட் யுவர் பிராண்ட்ஸ். நம்மளே ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக மாறி நம்ம ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணலாம், ஆட் பண்ணலாம்.
1: சூப்பர் மேம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த விஷயங்களை விட இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. ஸோ நாமளுமே அதை யூஸ் பண்ணி வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம், அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்,
2: எட்டு தீக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா மேம்?
4: என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி விலையில வந்துட்டு விற்கணும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. நல்ல ப்ராடக்ட் ஒரு குட் குவாலிட்டியில் விற்கணும், கஸ்டமருக்கு நல்லா பிடிச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட், ரிப்பீட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்க. அண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணணும். அண்ட் ப்ரொமோஷன்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்ட காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்காம, லைக் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட ரூடாக நடந்துக்க கூடாது. அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்லாம், நிறைய வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ரூடான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, லைக் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறவங்க, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஜென்டலாக எல்லாத்தையும் பேசணும். அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் பேஷன்ஸோட நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்மளோட பிஸ்னஸை வந்து அவங்க வந்துட்டு லைக் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அண்ட் ஆல்சோ பண்ணக்கூடாத விஷயம் வேறு என்னன்னா, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணணும். ரெகுலராக வந்துட்டு உங்கள் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் யூ கேன் ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள். நிறையா பீப்புளுக்கு நீங்கள் ரெகக்னைஸ் ஆகி பாப்புலர் ஆகணும்னா ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும். அண்ட் க்ரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அடுத்தது, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி பயணிக்கணும்ன்ட்டு உங்களோட அனுபவத்துலேருந்து சொல்கிறீங்களா மேம்?
4: ஸோ யாருமே வந்துட்டு உங்களோட எய்மை வந்து விட்டு யாருக்காகவும் விட்டுவே கொடுக்காதீங்க. உங்களோட எய்ம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதுவுமே உங்களை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக. அண்ட் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாலஜி. எதுக்காக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயத்துக்காக இருந்தாலுமே, லைக் நம்மளால் யாருக்காவது பண்ண முடிஞ்சால் ஐம் வெரி ஹாப்பி. இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு, ஃபினான்ஷியலி ஒரு உமன் வந்து எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உமனுங்கிறவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு, கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் கையில் இருந்துச்சுன்னா லைக் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீடம்ங்கிறது கையில் இருக்கும். ஸோ அது எல்லா உமனுக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், லைக் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது.
1: எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளோட எய்மை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன இன்டர்வியூ பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான்.
1: சூப்பர் மேம், எனக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட ரெண்டு முக்கியமான பிஸ்னஸை எப்படி சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. அதுவுமே நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
2: பிரதீபா
1: பேச வந்துட்டோங்க. இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில அதாவது பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. பங்குச்சந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையாக வந்து இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா தெரியும், நிறைய பேருக்கு பங்குச்சந்தை அப்படின்னாலுமே வந்து தெரியும். ஆனால் ஒரு புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன நாகராஜ், இதில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ பங்குச்சந்தையில் ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் இல்லை வேறு ஏதாவது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்னால் கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்பு தான், இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கான ஒரு தலைப்பு தான். அதாவது இந்த பங்கு சந்தைகளை ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அவருக்கு வந்து அனுபவம் தேவையா, இல்லை அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமை தேவையா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியோட தலைப்பு. நேயர்கள், நீங்கள் வந்து இந்த தலைப்பில் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். பிரதீபா, உங்களுக்கு பங்கு சந்தை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள்.
2: பங்குச்சந்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சின்ன பங்கை வாங்கி அந்த கம்பெனி நல்லா வளரும் போது அதுலேருந்து லாபம் பார்க்குற முறை தான் பங்குச்சந்தைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா.
1: ஆ, இது மட்டும் பங்குச்சந்தை கிடையாது. இப்போ வந்து அந்த ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சின்ன பங்கை வாங்கிட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, அது லாஸ் ஆயிருச்சுனாலும் அதுவும்
2: பங்குச்சந்தை தான். ஆமாண்ணா. ஆக மொத்தத்தில் இதில் வந்து அனுபவம் இருக்கவங்க ஜெயிக்க முடியுமா, இல்லை பொறுமை இருக்கிறவங்க ஜெயிக்க முடியுமான்னு தான்.
1: அனுபவமும் அனுபவமும் பொறுமையும் வந்து கொஞ்சம் ஈக்குவலான ஒரு விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் அனுபவம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 20 வருஷம் நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் வந்து ஒரு இன்ட்ராடே அப்படின்லாம் ஒரு விஷயம் வந்து இருக்குங்க பாப்பா. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே இப்போ வந்து ஒரு பல வருஷம் ஸ்டாக் வாங்கிட்டு வைக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்ட்ராடே, இன்னைக்கே வாங்கிட்டு இன்றைக்கே விற்கிறது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ், அவங்களால தான் முடியும் சொல்லலாம். ஆனால் பொறுமை அப்படின்றது இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷம் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பங்கை வாங்கிட்டு அவங்க வந்து வைப்பாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு அது வந்து அதிகமானுச்சுன்னா வித்துருவாங்க, இல்லை ஒருவேளை கம்மியாயிருச்சுன்னா அது வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு. எது பெஸ்ட், அனுபவமா இல்லை
2: பொறுமையா
1: அப்படின்றத நம்ம நிலையனுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, 2 பாடல்கள், ஹவாக் பிரதர்ஸோட ஒரு பாடல், பாடல்ல கேட்டுருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: டேய் டேய், என்னடா பண்ற?
3: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
2: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
3: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: நாகராஜ். இன்னைக்கு என்ன தலைப்பு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அப்படின்னா, பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா அவருக்கு அனுபவம் முக்கியமா இல்லை பொறுமை முக்கியமா அப்படின்றதாங்க நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். அனுபவம் அப்படின்றது பல நாட்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கிட்டது தான் அனுபவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொறுமை அப்படின்றது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பொறுமை. அதாவது ரொம்ப நாட்களுக்கு காத்திருந்து ஒரு சக்ஸஸை பெறது தான் பொறுமை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம கூட வந்து முதல் நேயராக திருப்பூரில் இருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
6: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமா இருக்குங்கண்ணா, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க?
6: நானும் நல்லா இருக்கேன்.
1: ஆங்கண்ணா, ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பங்குச்சந்தையில் ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு அனுபவம் முக்கியமாகண்ணா இல்லை பொறுமை முக்கியமா?
6: அதாவதுங்க, பொறுமை தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். என்னங்க அப்படின்னா, பொறுமையாக இருந்தாட்ட எந்த ஒரு காரியத்தையும் முன்று சாதிக்க முடியுங்க, கொஞ்சம் அனுபவத்தையும் அறிய முடியும்.
1: கண்டிப்பாண்ணா.
6: ஆமாங்க, அந்த பொறுமை இல்லாம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொழில் செத்தாலும் எதுல முதலீடு பண்ணாலும் வந்து நம்ம தோல்வி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. நல்ல பொறுமையோட இருந்தா வந்து எதையும் சாத்த முடியுங்க.
2: கண்டிப்பா
6: பொறுமை தான் முக்கியம் நான் சொல்றேங்க.
1: உண்மையிலேயாங்கண்ணா, அதாவது அனுபவத்தை விட பொறுமை வந்து கொஞ்சம் சிறந்தது அப்படின்னு.
6: ஆமாங்க, பொறுமை இருந்தா தான் அந்த அனுபவம் வருங்க.
1: ஆங்கண்ணா ஆங்கண்ணா,
6: அந்த பொறுமை இருந்தா தான் அனுபவத்தையும் நாம சந்திக்க முடியுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: அண்ணா சொன்ன மாதிரி பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. பொறுமையா இருந்தாவே அனுபவம் நமக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி சொல்றாங்க.
1: அதாவது இன்னைக்கு தலைப்பு நம்ம வச்சிருக்கிறது அனுபவமா பொறுமையா. அனுபவம் அப்படின்னா எனக்கு பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம வந்து பண்றதுங்க. ஆனா அதுல கூட ஒரு பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் காலகட்டத்தில், அதாவது ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு பட்டுன்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பொறுமை இல்லாதது. ஆனால் பொறுமை இருக்கிற பட்சத்தில், ஸோ அது மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ரொம்ப நாட்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி குறுகிய கால லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீண்ட கால லாபம் அப்படின்னு, உடனே வந்து இன்றைக்கே வந்து நான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு லாபம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக லாஸ் பண்ணவங்களாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கி தலைப்பில் என்ன? பங்குச்சந்தையில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு அனுபவம் முக்கியமா பொறுமை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நாகராஜ் மற்றும்
4: பிரதீபா
3: வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு கால் பண்ணி

0: அவங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு தலைப்புல வந்து பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாண்ணா, கண்டிப்பா. அதாவது என்ன தலைப்பு அப்படின்னா, பங்கு சந்தை வெற்றிக்கு தேவை அனுபவமா இல்ல பொறுமையா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில் நம்ம வந்து ஏதாவது ஸ்டாக் வாங்கி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதில் வந்து பெரிய லாஸ்லாம் வந்து சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேரை நம்ம வந்து பார்க்க முடியும் இயல்பு வாழ்க்கையிலே. அப்படி இந்த தலைப்பில் கால் பண்ணி நீங்கள் பேசணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணலாம். நம்ம கூட வந்து இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
2: பொறுமைதான்
0: சொல்லுங்க.
2: அது வந்து நம்மளுடைய பொறுமையை பொறுத்துதான் இருக்கு. நம்ம வந்து எதையுமே ஒரு நீங்க எந்த எதையுமே வந்து ஒரு பொறுமையா டீல் பண்ணீங்கன்னா அது வந்து சரியா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா.
2: அவசரப்பட்டு நம்ம யோசிக்காம பிடிக்காம நீங்க அது ஒரு இதை பண்ணீங்கன்னா அது சரி வராது. பொறுமையா பல முறைக்கு நல்லா யோசிச்சு யோசனை பண்ணி பொறுமையா இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட பண்ணலாம், பொறுமையா பண்ணலாம் யோசிச்சு எதனால இப்படி நம்ம எப்படி நம்ம ஏன் இப்படி நமக்கு இப்படி ஆகுது, எதனால நமக்கு இப்படி போகுது அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா அதனுடைய இது உங்களுக்கு அந்த தொழிலுடைய இது புரியும். உங்களுக்கு எல்லாமே இந்த தொழில்ன்ட்டு இல்ல, எல்லா தொழிலுமே தான் சொல்றேன்
0: நானு.
1: கண்டிப்பா.
2: அத நம்ம யோசிச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணா இப்படி போகுது நமக்கு, அதனால இப்படி கொஞ்சம் மாத்தி நம்ம செஞ்சு பாக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம ஒரு நல்ல முடிவை எடுத்து பொறுமையா அதை செஞ்சோம்னா அடுத்த நாளைக்கு இன்னைக்கு விட்டுலாம் நாளைக்கு பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த நாள் ஃபுல்லா நல்லா யோசிச்சு அதை பத்தி அடுத்த நாளைக்கு நீங்க அந்த தொழிலாகட்டும் எதாவட்டும் பொறுமையா செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
0: கண்டிப்பாங்கக்கா, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க நாகராஜ், பிரதீபா, இருவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி அக்கா. பொறுமைதான் ரொம்ப அவசியம் அப்படின்னு
1: நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாலுமே கரெக்ட் தான். நீங்க சொல்லு
0: கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க
1: இல்ல? ஏன்னா நம்ம வீட்டுல இப்ப ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரம் நட்டு வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கே வளர்ந்துராது, நாளைக்கே அதுல பழம் எல்லாம் வந்துராது. அப்படி எதிர்பார்த்தா அது வந்து ரொம்பவே தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொறுமைன்றது அவசியம் தான், ஆனா அதை விட நமக்கு வந்து அனுபவமும் இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லா அதுக்குமே நமக்கு பொறுமை முக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதும்
0: பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க வந்து சொன்னது கூட, அதாவது அந்த செடியை வச்சா ஒரே நாளில் வந்து அது வளர்ந்து வந்து நமக்கு வந்து கனி கொடுத்துறாது, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் அப்படின்றத இந்த ஒரு தலைப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமை இல்லாமல் திடீர்னு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது லாஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து இந்த தலைப்பில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நீங்கள் கால் பண்ணி பேசணுன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707 பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
2: பிரதீபா
1: பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஷேர் வாங்கணும் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு அந்த ஒரு நிறுவனத்தில் போயிட்டு ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து செகண்டில் ஃபோன்லேருந்தே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலுமே இந்த பங்குச்சந்தையில் நிறைய பேர் வந்து வெற்றியும் அடைகிறாங்க, அதை விட அதிகமாக தோல்வியும் அடைகிறாங்க, பெரிய லாஸ்லாம் ஏற்படுது. ஸோ இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா பங்குச்சந்தையில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா அவருக்கு அனுபவம் தேவையா இல்லை பொறுமை தேவையா அப்படின்றதா. நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க.
2: ஹலோ வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நவீன மாவட்டம் பட்பறையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம். நிச்சயமா அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவை பங்குச்சந்தைக்கு. ஏன்னா அப்பதான் ஒருத்தவங்க வாழ்க்கையில அந்த பங்குச்சந்தையில காசு போட்டு அதை வேஸ்ட் ஆகாம போட்ட காசு திரும்பி எடுக்க முடியும். பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்வியஸ்லி அனுபவத்தின் பேர்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி இவ்வளவு நாள் ஆனாலும் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும், ஆனா நம்ம பொறுமையா வெயிட் பண்ணலான்னு. அனுபவசாலிகள் எல்லோருமே எப்படி நகர்த்தணும், எது நல்ல கம்பெனி, எது ஷேர் மார்க்கெட் வாங்கினா நம்ம ஒரு விலைக்கு வாங்கினா நான்கு விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அனுபவம் கொண்டு அது எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையில அந்த விஷயத்த கத்துக்கிட்டு ஜெயிக்க முடியும். நான் பார்த்த நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாருமே அதுல கொண்ட அனுபவத்தின் பேர்லதான் சூப்பரா தங்களுடைய காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தைக்கு மிக மிக தேவைப்படுவது அனுபவம் அப்படிங்கிற ஒன்றுதான். அதுதான் ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதையே கூட கொடுக்கும்பா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. அனுபவம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
3: அனுபவசாலிகள் எல்லாத்தையுமே கத்துக்குவாங்கப்பா. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கணிப்பாங்க. அனுபவசாலிகள் கிடைக்கிறது பெரும்பாலும் கரெக்டா தான் இருக்கும். நல்ல அனுபவத்தை கொண்டு ஜெயிப்போம்.
1: கண்டிப்பாங்கண்ணா, நன்றி நன்றிங்க. தொடர்ந்து இன்னைக்கான தலைப்புல நேயர்கள் நீங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணலாம். இப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடல கேட்டுருங்க. தமிழ்நேசன் அவர்களுடைய ஒரு இனிமையான பாடல் கொடிவேலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். பாடல கேட்டுருங்க. இந்த பாடல் பிடிச்சிருந்தா நம்ம நிலை எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் மற்றும்
2: பிரதீபா
1: பேசிட்டே இருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, பங்கு சந்தையில ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா அனுபவம் முக்கியமா இல்ல பொறுமை முக்கியமா அப்படின்ற ஒரு தலைப்பு தாங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம கூட வந்து இப்ப திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நாகராஜ் மற்றும் பிரதீபா இருவருக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஆதவன்.
2: வணக்கம்
1: அண்ணா. சொல்லுங்க.
3: பங்கு சந்தை முதலீட்டுக்கு தேவை அனுபவமா பொறுமையான்னு கேக்குறீங்க இல்லையா?
1: ஆமாங்கண்ணா.
3: ஷேர் மார்க்கெட் அதே கர்ஷத் மேட்டா ஒரு காலத்துல பங்கு சேர்ந்து அதனால எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சொன்னதே அது ஞாபகம் வருதுங்க. அதாவது முதலீட்டு பங்கு சந்தை முதலீட்டு ஷேர் மார்க்கெட்ட சொல்லுங்க, அது தேவை வந்து அனுபவம் தான் வேணுங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கம்பெனி சரியான கம்பெனி இல்லாம அதுல முதலீடு வந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாம் இழந்தவங்க எத்தனையோ பேர் கதை இருக்குது இல்ல? அது வந்து அனு முதலீடு வேணா எந்த அளவுக்கு பணம் கிடைக்கும், அதே வந்து ஒரு குதிர ரேஸ் மாதிரி தான் பங்கு சந்தைங்கிறத.
1: ஏன்னா
3: அது மாதிரி முதலீடு பண்ணி அந்த அனுபவத்தை பார்க்கணும், எந்த கம்பெனில எல்லாம் பண்ணா நல்ல அதெல்லாம் அந்த இது பற்றி அந்த இது கிடைக்கும், இதுல பண்ணா இருக்கிறது போயிடும் அப்படிங்கறதெல்லாம் வேணா அனுபவம். அதுல எல்லாம் முதலீடு வேணும் அனுபவப்பட்டு இருப்பாங்கல்ல, பணம் நல்லா வாங்கியிருப்பாங்க, கம்பெனியில நல்ல மார்க்கெட்ல வட்டியா பணத்தை விட்டுப்பாங்க, உங்களுடைய அனுபவம் தான் இருக்குங்களா? அதை கேட்டுட்டு தான் அதுல வந்து அந்த பங்கு சந்தையில வந்து முதலீடு பண்ணணும். பொறுமையாவில இருக்க முடியும். முதலீடு போட்டு ஏதோ ஏனோ தேமா பொறுமையெல்லாம் ஏதோ கம்பெனியில போட்டு வரும் அதிகம் வந்து போயிடுச்சுன்னா பொறுமையா இருந்தா நம்ம திரும்ப கிடைக்குமா இருக்காது. ஆனா முதல்ல அதுல இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் கேட்டு எதிர ஓட்ட நல்லபடி வரும், பணம் வரும், போறக்கூடிய சாத்தியத்துகள் தான் இதெல்லாம் பார்த்து நல்ல கம்பெனியை பார்த்துதான். அதுக்கு முதல்ல அதுல முதலீடு பண்ணிப்பாங்களா அவங்க அனுபவத்தை கேட்டுட்டு தான் வந்து அதுக்கு தேவை மத்தவங்க முதலீடு பண்ணணும். பெரிய எல்ஐசி ஒரு முதல்வர் இருந்தாரு, அது எந்த இதுலயும் தெரியல, பங்கு 1 லட்சம் போட்டா முதல்வர்களும் வந்து நல்ல தீர எல்லாம் தெரிஞ்சு நல்ல முதலீடு முதலீட்டு மோசமெல்லாம் பணம் கிடைக்கிற இதெல்லாம் பார்த்து முதலீடு வந்ததுக்கு அளவுக்கு அவங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். போடுறவங்களும் பணம் போட்டு அது இருக்கிற பணத்தையெல்லாம் போனவங்க கதையெல்லாம் கேட்டு வேலு பண்ணா நல்லா வருங்கிறத தெரிஞ்சுதான் முதலீடு போட. அதனால அனுபவம் தான் வேணுங்க. பங்கு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பங்கு சந்தையில முதலீடு தேவை, அனுபவம் தான் வேணும்.
1: கண்டிப்பாங்க. நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்கள்.
3: நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி அண்ணா. கண்டிப்பாண்ணா, அனுபவமும் முக்கியம்னு அந்த அண்ணா சொல்கிறாங்க, அதுவும் முக்கியம்தான். ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வந்துட்டாலே சில பேர் பதறிடுவாங்க.
1: நான் ஆனால் நிறைய டைம் இது மாதிரி அதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. பார்ப்போம். அதாவது அந்த அந்த ட்ரேடிங் அந்த இது மேலே ஏறி இறங்கும் போது ஒரு வேளை நமக்கு அகேன்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னா உயிரே போயிட்டு மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும்.
2: அந்த மாதிரி சில பேர் அது அது ரொம்ப பதறாம அது வெயிட் பண்ணி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுவும் நல்லதுதான், அதுலேயும் பொறுமை இருக்கு. அதனால தான் சில முதலீட்டாளர்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, சந்தையில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேகம் தேவையில்லை, பொறுமை தான் தேவை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது.
1: ஆனா இன்னைக்கு நம்ம பேசினதுல இருந்து என்ன அப்படின்னா, அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில அதாவது அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ் மற்றும் பிரதீபா. தொடர்ச்சியாக நான் தான் என்றும்

நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சிங்க. தினமுமே நம்ம வந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உணவு முறை தாங்க. நாம் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய உடல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த உடல் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். அந்த சுறுசுறுப்பு இருந்தால் தான் நம்மளுடைய ஒர்க்கில் நம்மளால் முழு கவனம் வந்து செலுத்த முடியும், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் சரியாக இருந்தால் தான் அப்புறமா நம்மளுடைய மனசு அந்த ஒரு விஷயத்துக்கு வரும், அந்த மனசும் நல்லமாக இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இயல்பு வாழ்க்கையிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லாத இருப்போம் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ ஆக்டிவாக இல்லாத ஒரு டைமில் நமக்கு வந்து லைட்டாக ஒரு சோர்வு அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லைங்க. சோர்வும் மன அழுத்தமும் ரொம்ப நெருங்கின ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிற வேலைகளில் நம்ம வந்து ஒரு முழு கவனத்தோடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த அழுத்தம் அப்படின்றதே வராமல் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட எனர்ஜி வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம சரியான உணவுகளை எடுத்துக்கும் போது. அதாவது சரியான உணவுகள் சரியான

உணவுகள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள். நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் நமக்கு வந்து எனர்ஜி தாங்க தேவைப்படுது. இப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், ஒரு டென்ஷன் நமக்கு வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு என்ன உதவும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி தாங்க. அதே மாதிரி அதிகமான வேலைகள், நம்ம வந்து வேலைக்கு போகிற இடத்துல திடீர்னு வந்து அதிகமான வேலைகளை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எனர்ஜி தாங்க. ஸோ இப்படிப்பட்ட எனர்ஜி நம்ம உடம்பில் வந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். இப்போ செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்குங்க. இந்த செரிமானம், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள்னால நமக்கு சத்து கிடைக்குது, ஓகேங்க. ஆனால் இந்த செரிமானம் இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய எனர்ஜி சத்துக்கள், நம்ம சாப்பிட்ற சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு கிரைண்டருக்கு வந்து ஒரு கரண்ட்டு தேவைப்படுதோ, அதே மாதிரி மிக்சி கரண்ட்டு தேவைப்படுதோ, ஃபேன் ஓடுறதுக்கு எப்படி கரண்ட்டு தேவைப்படுதோ, அந்த மாதிரி அந்த செரிமானம் அந்த ப்ராசஸ்க்கும் நிறைய சத்துக்கள் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த சத்துக்கள்லாம் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னா, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்யூடாக வந்து எடுத்துக்கணுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது 2 நேரம் நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு, 1 நேரம் பழங்களும் அதுக்கப்புறம் ஜூஸும் அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த டைஜஷன் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புலேயே இருக்கும். அது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் எனர்ஜியாக வந்து வெளிப்படுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை, இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நவீன காலத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும் அதில் வந்து ஹோமியோபதி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹோமியோபதியோடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்படி ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், இந்த ஹோமியோபதி மருந்து ஒருத்தர் எடுத்துக்கும் போது அது வந்து எப்படி வந்து செயல்படுது மேம், எப்படி அவங்கள வந்து குணப்படுத்துது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக வந்து பகிர்ந்துக்கோங்க மேம்.
2: செயல்படுது அதுதான். நம்ம அந்த மருந்து எடுக்கும்போது நம்மளோட உணர்வு நிலையில் அது போய் மாற்றங்களை கொண்டு வந்து உள்ளே இருக்கிற அணுக்கள் அதை வந்து தூண்டுதல் பண்ணிவிடும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்களை தூண்டுதல் பண்ணி அந்த அணுக்கள் வந்து நோயை கிளியர் பண்ணும்.
1: கண்டிப்பாக. இப்போது நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் மேம். எந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி வந்து ஒர்க் ஆகுமா மேம்?
2: எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்படின்றது கிடையாது. அதாவது எமர்ஜென்சினா நம்ம வந்து அலோபதிக்கு தான் போகணும், ஆக்சிடென்ட்னா அலோபதிக்கு தான் போகணும், ஒரு சர்ஜிக்கல் டிசீஸ்னா, சர்ஜரி பண்ணக்கூடிய டிசீஸ்னா அலோபதிக்கு போகணும். அதே சர்ஜரி பண்ணக்கூடிய டிசீஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிலைட்டிஸ், டான்சில்ஸ் வந்து வீக்கமடையும் அதுக்கோ, இல்லை கிட்னி கற்கள் அதுக்கோ, இதுக்கெலாம் வந்து சர்ஜரி வேண்டியதில்லை. ஹோமியோபதியில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு ஹோமியோபதி பற்றின அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ எல்லா விதமான நோய்களுக்குமே, அதாவது நாட்பட்ட வியாதிகள், லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி நோய்களுக்கும் சரி, அப்புறம் சைனசைட்டிஸ், தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரேன், இதுக்கெலாம் நல்ல மருந்து இருக்குது. அதே மாதிரி மனநிலை கோளாறுகள், பதட்டம், டிப்ரெஷன், தூக்கமின்மை, இதுக்கும் மருந்து இருக்குது ஹோமியோபதியில். அடுத்தது மாதவிடாய் கோளாறுகள், அதுக்கு மருந்து இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு ஆட்டோமியூன் டிசீஸ் வருது. அதாவது நம்ம உடம்புல இருக்க செல்களே நம்ம உடம்பு இருக்கிற செல்க்கு எதிர்மறையாக வேலை செய்கிறது. அதில் நிறையா டிசீஸ் இருக்குது, எஸ்எல்இ, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அலபேஷியா எரேட்டா அப்படின்னு நிறைய நோய்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஹோமியோபதி மருந்துகள் நல்லா வேலை செய்யுது. இப்போ மக்களுக்கு நடுவே ஹோமியோபதி பற்றின விழிப்புணர்வு நிறையா வந்ததுனால ஈவன் கேன்சருக்கு கூட எல்லாரும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க.
1: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாங்க மேம். நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மனமே நலமா, மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மன ஆரோக்கியம் பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். நம்ம மனசுக்கிட்ட நாமளே வந்து கேள்வி கேட்டு பார்க்கலாம், மனமே நலமா இருக்கே அப்படின்னா, இல்லை நாகராஜி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது எப்போ சரியாகும், இந்த பிரச்சனைகள்லாம் இது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்டெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுக்காமல் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து எப்பயோ படித்தது ஞாபகம் வந்தது, இந்த மனசை மட்டும் 100% நம்மளால் திருப்திப்படுத்த முடியவே முடியாதுங்க. 100% படுத்த முடியாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 10% கூட நம்மளால் படுத்த முடியாது. ஒரு 70-80 கூட பண்ண முடியாது, ஒரு 10-20 வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மனசு திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்லாம் வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. மனசுலேருந்து வெளியே வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா 100% நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன நகராஜி, மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் நம்ம சரி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதாங்க மனசுலேருந்து நம்ம வந்து தாண்டி வெளியே வந்துட்டோம், அது எப்படியோ இருந்துட்டு போகுது அப்படின்னு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசு அப்படியே திடீர்னு வந்து பிரகாசமாக மாறி நமக்கு ஃபேவராக வந்து வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது ரொம்ப

நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு கோட் எனக்கு வந்து ஞாபகம் வருது. கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம சொன்னால் என்ன கோட் அப்படின்னா, அதாவது மனசுக்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு கோட் என்ன அப்படின்னா, மனசு வந்து உனக்கு எஜமான ஆயிடக்கூடாது. அதாவது எஜமான் அப்படின்னா அது என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்குறவங்களா இருப்போம் இல்லைங்களா. எஜமான் சொன்னால் யாராச்சும் மீற முடியுங்களா? அந்த மாதிரி வந்து மனசு வந்து நமக்கு எஜமானாக இருக்கவே கூடாது. நார்மலாக ஒரு வேலையாட்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ வேலையாட்கள் வந்து நாம் சொல்கிறது தான் கேட்பாங்க, ஆனால் எஜமான் வந்து அவங்க சொல்கிறது தான் நாம் கேட்கணும். ஸோ மனசை வந்து நம்ம வந்து ஒரு வேலையாட்கள் மாதிரி தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த ஒரு ஞாபகம். இன்னும் எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டுங்களா, அதாவது நம்ம கால் வந்து எதுக்கு இருக்குதுங்க, கால் வந்து நடக்கிறதுக்கு வந்து இருக்குது. ஆனால் நம்ம நடக்காமல் இருக்கிற சமயத்தில் கால் என்ன பண்ணும், சும்மா இருக்கும். அது காலோட வேலை நடக்கிறதுனாலும் நடந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா உட்காந்தா கால் பாட்டுக்கு சும்மா இருக்கும். அந்த மாதிரி தாங்க இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை நம்ம மனசை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, அது பண்ணதுக்கப்புறம் மனசை வந்து நம்ம சும்மா வச்சுருக்கணும். ரொம்ப வந்து அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே நாள் முழுக்க அந்த மனசை ஓட விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் இப்போ நம்ம கூட வந்து ஒருத்தர் இணைஞ்சு பேசுவாங்க இல்லைங்களா? அப்படி இன்றைக்கி வந்து யார் இணைஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா, பனமரத்து பட்டியலேருந்து வீரமணி அக்கா நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இங்கே பொதுவாகவே அந்த கை கால் வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்க்கா. இப்போ வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு ஈவினிங் டைமில் கொஞ்சம் வலிக்கும்க்கா. அவங்க வந்து அந்த கை கால் வலிக்கு எந்த மாதிரியான வீட்டு முறை வைத்தியங்களை பண்ணலாம்க்கா? எந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்லாம்க்கா?
7: கை கால் வலிக்கு இப்போதைக்கு முருங்கைக்கீரை கஷாயம் தான் நிறையா நன்மை இருக்குது. அந்த முருங்கைக்கீரை கஷாயத்தில் இன்னைக்கு வர காலத்தில் அதுதான் ரொம்ப நல்லது. ஆஸ்பத்திரி மருந்து வாங்காமல் ஊசி இது போடாமல் இந்த கஷாயத்தை குடித்தாவே, முருங்கைக்கீரை கஷாயத்தை சாப்பிட்டாவே உடம்பு நல்லது. முருங்கைக்கீரை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். குச்சியோடய கட் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல. குச்சியோட கை பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி, அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த கீரையை போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு நாள், வேற கொத்தமல்லி இதை மட்டும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோமா, 1 டம்ளர் தண்ணியாக வர மாதிரி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் இறக்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு ஆற்றி குடிக்கலாம். அப்படி குடித்தாவே உடம்பு நல்லாயிருக்கும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. முருங்கைக்கீரை கஷாயம், அதாவது இன்றைக்கி இருக்கிற உடல்நல பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வாக இந்த முருங்கைக்கீரை கஷாயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், மேஜர் பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கணும், அதுவும் குறிப்பாக கை கால் வலி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப இளமையிலேருந்தே இந்த ஒரு முருங்கைக்கீரை கஷாயத்தை எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையும் வந்து பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிறைய எனக்கு அனுப்புங்க. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த மாதம் முழுவதுமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி தாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த உடற்பயிற்சி பற்றி பேசியிருந்தாலும், தெரியாத விஷயங்கள் உடற்பயிற்சியோட நன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது இந்த உடற்பயிற்சியை ரெகுலராக ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமாக இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று சுகர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், இது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நடைப்பயிற்சி ஒருத்தங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வந்துருக்குங்க. இப்போ ஹார்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறப்ப அவருக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இதே மாதிரி நடைப்பயிற்சி பண்ணுறப்ப என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் உடற்பயிற்சி பண்ணுறப்பையும் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது, அந்த ஹார்ட் நல்லா பம்ப் ஆகும்போது நமக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரவே வராதுங்க, நம்ம வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால். அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் வந்து உடற்பயிற்சி வந்து பண்ணக்கூடாது. ஒரு பாடி பில்டிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப லைட்டாக உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்க நடைப்பயிற்சி, வாக்கிங், ஜாக்கிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உடற்பயிற்சி பண்ணுற முடிகிறவங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 20 நிமிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் போதுங்க. ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அந்த உடற்பயிற்சி பண்ணதுக்கு ஈக்குவலாக, அதாவது எந்த உணவு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதோ அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கணுங்க. குறிப்பாக உடற்பயிற்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து உடனே சாப்பிட்டு உடனே உடற்பயிற்சி பண்ணக்கூடாதோ அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நம்ம சாப்பிட்ருணும். ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக வந்து ஒரு 2 பனானா வாழைப்பழம் வாங்கி கூட சாப்பிட்லாம். அது கூட நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். நல்லா தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்டு மாதிரி எதுவும் எடுத்துக்காமல், ஏன்னா ஸ்வீட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடற்பயிற்சி முடிச்சுட்டு உடனே வந்து பிரியாணி அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. அது அவங்க அந்த உடற்பயிற்சி பண்ணதுக்கான பலனே கூட வந்து கிடைக்காம வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உடற்பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்கு மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு கடைக்கு போயிட்டு 2 ஆம்லேட்டு ஃபுல் ஃபாயில் அந்த மாதிரி கூட வந்து நம்ம சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதோரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கிறேன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப எப்படி சொல்கிறேன், வீடியோஸ் எப்படி எடிட் பண்ண முடியும்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும். அதுக்காகவே ஒரு அட்டகாசமான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, canva.com வீடியோ எடிட்டர் ஏஐ. கேன்வா அப்படிங்கிற வெப்சைட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேன்வால வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம், இமேஜ் எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஆனா வீடியோ எடிட் பண்ண முடியுமா இது வாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே சூப்பரான வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நான் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை ட்ரிம் பண்றதுல இருந்து அந்த வீடியோல டெக்ஸ்ட் ஆட் பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா மேஜிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க இல்ல 10 வீடியோ வச்சிருக்கீங்கன்னா, அந்த வீடியோலாம் செலக்ட் பண்ணி ஜென்ரேட் ஏஐ வீடியோஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த வீடியோஸ்ல இருந்து இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ கிளிப்பிங்க உங்களுக்கு எடிட் பண்ணி ஒரு வீடியோவா ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு, ஜென்ரேட் ஏஐ வீடியோஸ். ஜென்ரேட் ஏஐ வீடியோஸ்ங்கிறது நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்றது கிடையாது, உங்ககிட்ட வீடியோ எடிட்டிங்ல ஒரு சில கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கிளிப்ஸை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கு பேர் தான் ஜென்ரேட் ஏஐ வீடியோ அப்படிங்கிறது. இதை தாண்டி வீடியோ ஹைலைட்ஸும் உங்களுக்கு இதுல ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், கேப்சர் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு பெரிய வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோல கண்டிப்பா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஹைலைட்டை இதுவே வந்து அனலைஸ் பண்ணி எந்த விஷயம் உங்களுக்கு ஹைலைட்டாக வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும், அதுவே ஒரு வீடியோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரமமான கடினமான விஷயம். ஆனால் இதுவுமே வந்து கேன்வா உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்குது. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இதில் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் ஓவரும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், மியூசிக் ஆட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களால் இதில் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேன்வா வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட் ப்ரோ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட் இந்த ஃபோனோட பெயர் சொல்லிடுறேன். இந்த மொபைலோட பேர் தான் சாம்சங் கேலக்சி A27 5G. சாம்சங் நிறுவனத்துக்கிட்ட வந்திருக்கக்கூடிய சாம்சங்கில் A27 5G மொபைல் தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மொபைலில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், சூப்பர் சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் Snapdragon 6 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. 2 வேரியண்ட்னா ரேமில் சொல்கிறேன், ரேம் 6GB ரேமும் 8GB ரேமும் 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. சரி, இந்த மொபைலோட டிசைன் எப்படின்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த மொபைல் வந்து உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே பெருசாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. பஞ்ச் ஹோல் டைப்பில் உங்களுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, முன்னாடி செல்ஃபி கேமரா. பின்னாடி வந்து உங்களுக்கு டூயல் கேமரா இல்லாமல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது கூடயும் ஃப்ளாஷ் லைட் வருது. இந்த ட்ரிபிள் கேமராவில் உங்களுக்கு மெயின் கேமராவாக 50 MP வரும், அல்ட்ரா வைட் கேமரா 5 MP வரும், 2MP 2 MP மேக்ரோ கேமரா வருது, எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, 4K 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். முன்னாடி டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7 inch சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மொபைலில் முன்னாடி செல்ஃபி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 MP கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட்டோட வருது. சரி, இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5000mAh பேட்டரி பேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 2 SIM யூஸ் பண்ணிக்கலாம், 2 நானோ SIM தான். 5G சப்போர்ட்டட் தான். இதில் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜாக 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தோராயமாக 30,000-40,000 வரைக்கும் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்து விலை மாறுது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கினா ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க ஒரு யூபிஐ ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஆப்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயம். இப்போ நான் வந்து இதுக்கு பேடிஎம் அப்படிங்கிற இந்த ஆப் எடுத்துக்கிறேன். பேடிஎம்ல நம்மளால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம பொதுவாகவே ஒரு யூபிஐ ஆப் அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் அனுப்புறதுக்கோ இல்லை அமௌண்ட் வாங்குறதுக்கோ அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இதில் அதை தாண்டி இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பேடிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான வழிகளில் பணத்தை வந்து அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிஐ டிரான்ஸ்ஃபர் இந்த ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி அனுப்பிக்க முடியும். இல்லைனா வேற யாராவது அக்கௌண்ட் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் கூட நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கே வந்து வெவ்வேறு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த உங்களோட வேற அக்கௌண்ட்டுக்கும் அனுப்ப முடியும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அவங்களோட யூபிஐ ஐடி தெரியல, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் தெரியல, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களால் அதையும் யூஸ் பண்ணி ஒரு பேமெண்ட்டை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு நீங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே பே எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு உங்களால் அமௌண்ட்டை அனுப்ப முடியும். இந்த பே எனி ஒன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஃபோன் நம்பர் போடலாம், இல்லை அவங்களோட பேரை போடலாம், இல்லை அவங்களோட யூபிஐ நம்பர் கூட போட்டு உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஆனால் இதில் நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா அமௌண்ட்டு அனுப்புறதுக்கு மொபைல் நம்பர்லாம் போட்டுருவாங்க, அதில் பேரை போட்டு கூட சர்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகுதா, நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களுமே ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க கிட்ட இருக்க ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்ப போகிற அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கும், அக்கௌண்ட்டே இருக்காது, ஒருவேளை அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்காது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போகாமல் திரும்ப உங்களுக்கே ரீஃபண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கரெக்டான யூபிஐ ஐடி போடுங்க, கரெக்டான மொபைல் நம்பர் போடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்களோட பேர் வருதா, இது அவங்க அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறது அவங்ககிட்ட ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சின்ன அமௌண்ட்டை அனுப்பி வெரிஃபை பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மீதி அமௌண்ட்டை அனுப்பிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால சேஃபாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன்.
1: இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க லேப்டாப்ல இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸா தான் இருக்கும். நாம யூஸ் பண்ற லேப்டாப் இருக்குல்ல, அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லேப்டாப் சீக்கிரமா ஹீட் ஆயிடும். அந்த லேப்டாப்போட அடிப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டீங்கன்னா அப்படி கொதிக்கும். அந்த அளவுக்கு ஹீட் ஆகிறப்ப என்னன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, சிஸ்டம் ஸ்லோ ஆகும், சிஸ்டம் ஹேங் ஆகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுனாலே அது ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு பொருள் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் ஸ்டாண்டு வித் ஃபேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த லேப்டாப் ஸ்டாண்டில் இன்பில்ட்டாகவே ஒரு ஃபேன், ரெண்டு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஃபேன் என்ன பண்ணுன்னா உங்கள் லேப்டாப்போட அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெப்ரானிக்ஸ் நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய லேப்டாப் ஸ்டாண்டு ஃபேன் தான் அப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து 17 இன்ச் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாண்டு. இது இதில் பார்த்தீங்கன்னா 2 RGB ஃபேன் கொடுத்துருக்காங்க. RGB ஃபேன்னா ஆல்ரெடி அதுலேயே இன்பில்ட்டாக லைட் இருக்கும், RGB லைட் இருக்கும், அது கூடிய ஃபேனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேனோட ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டல் பாடியில் ஆகியிருக்கு, அதனால் லேப்டாப் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பவர்ஃபுல்லான ஃபேன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனு தான் உங்கள் லேப்டாப்லேருந்து வர ஹீட்டை வந்து நல்லா ஏர் சர்க்குலேட் பண்ணி ஹீட்டை குறைக்கிறதுக்கு உதவும். இந்த ஃபேனுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு பவர் டைப் சி கேபிளை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். லேப்டாப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பெருசாக இருக்கும், இது எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இது ஈஸியாக மடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனுமே வந்து லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனுக்குள்ளே இருக்க RGB லைட்லாம் நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டாண்டு முழுக்க முழுக்க மெட்டலில் ஆயிருக்கிறதுனால சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை துருப்பிடிக்காத மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது உங்கள் லேப்டாப்போட ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டு வித் ஃபேனோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேப்டாப் ஸ்டாண்டு வித் ஃபேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது பாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட தான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: பட்ட தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: ஸ்ரீயர்னி மட்டும் இல்ல, நம்ம கூட பிரதீபாவும் இருக்காங்க. பிரதீபா
3: வணக்கம். அக்கா
1: வணக்கம். வணக்கம். ஓகே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், ஸ்ரீயர்னி மற்றும் பிரதீபா. இன்னைக்கு வந்து நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான விஷயம் தான் நடந்திருக்கு, அதை தான் நான் வந்து என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி, என்ன கேள்வி நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப போர் அடிக்குது, இல்லை என்ன பண்றதுனே தெரியாமல் அப்படி படுத்து தூங்கிடுவோம். ஸோ சோஷியல் மீடியா இல்லை ஃபோனு இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதாவது நீங்கள் எப்படி இருப்பீங்க சோஷியல் மீடியா இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து கேள்வியாகவே இருக்குது. ஸோ பிரதீபா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
3: நினச்சி பார்த்தாவே ஐயோ என்ன எப்படி இருப்போம் அப்படின்றதே தெரியலங்க்கா. கண்டிப்பாக தூங்கிடுவோம் ஒன்று, இல்லைனா வேறு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம், டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் சோனா எஃப்எம் 9787707.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்தையும் சொல்லலாம்.
1: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வராயன் மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கூடுதலாக இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தது தான், இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால கல்வராயன் மலைப்பகுதியில் கூடுதலாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லை பகுதியான இந்த கல்வராயன் மலைப்பகுதியில். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் அப்படியே சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் மற்றும் விழிகள் மூடி அப்படிங்கிற

0: இரண்டு பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காம நான் கேட்ட கேள்விக்கும் உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட அதே நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர்
1: 9787 7078
0: இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றாரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமா?

0: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி மற்றும்
4: பிரதீபா.
3: ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா, ஃபோனு, இன்டர்நெட் இது எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, எப்படி அந்த நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து நமக்கெல்லாம் தோணும் இல்லையா, ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த டைமில் செய்வோம். ஸோ நிறைய மக்கள் கூட நம்ம பேசுகிற மாதிரியான சூழல் ஏற்படும், நிறைய வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நானுமே ஒன்று அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்களுமே எனக்கு கால் பண்ணி நீங்க எப்படி அந்த ஒரு நாளை செலவிடுவீங்க, சோசியல் மீடியா, போன் எதுவுமே இல்லாம ஒரு நாள் இருக்கணும் அப்படினா அந்த நாளை எப்படி செலவிடுவீங்க அப்படின்றத கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா
4: 9787707.8
3: இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தொடர்ச்சியா இந்த இன்டர்நெட், போன் அதை பத்தி பேசிட்டே இருந்தோம் இல்லையா. சோ இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் கிடைச்சிருக்குது. என்ன அப்படினு கேட்டிங்கனா, இந்த 5G மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ற ஆப்ஷன் வந்து இனிமே கிடையாது அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் சில கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து கிடையாது, அது வந்து உண்மை இல்லை அப்படின்றத ஏர்டெல் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5G ஹாட்ஸ்பாட்டை நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து 4G ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நான் வந்து 5G ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு 4G GB வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா 5G இருக்க ஆள், அதாவது என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ஒரு தடை இல்லாமல் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இனிமேல் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து ஏர்டெல் அஃபிஷியலாகவே அந்த ஒரு தடை இல்லாமல் அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்கள் தங்களோட ஹாட்ஸ்பாட்டை மற்றவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா 4G யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து யார்கிட்டடா கேட்குறது, இனிமேல் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஹப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஷ்சன் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, ஸோ ஃபோனு, இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சு நேரத்தை செலவிடுவீங்க அப்படின்ற விஷயத்த கேட்டிருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்துக்கும் என்கிட்ட கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பிரதீபா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்களோட அந்த ஒரு டே வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபோன் இல்லாமல் நெட் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
4: கண்டிப்பாக நம்ம வந்து நேரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் சும்மா இருக்க டைமில் ஏதாவது டிராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ரைட்டிங் பண்ணுறது, புக்ஸ் படிக்கலாம். அதை விட
3: எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து அந்த போனை தாண்டி செய்யறதுக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என்கிட்ட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலாம் கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓர

கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி மற்றும் பிரதீபா. பிரதீபா சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் நேயர்களுக்காக சொல்லுங்க.
5: யார்கிட்டே ஃபோன் இல்லாமல் அப்புறம் இன்டர்நெட்டு இதெல்லாம் இல்லாமல் சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் அந்த நாள் முழுக்க நீங்கள் எப்படி
4: ஒரு நாள் ஃபுல்லா போனு இன்டர்நெட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம டிவி எதுவுமே இல்லாம எப்படி வந்து அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வியாவே இருக்கு. ஸோ இந்த கேள்வியில நீங்க வந்து பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னா இந்த திருடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எந்த ஊர்லன்னு சரியா தெரில. ஸோ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கார் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போயிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளே ஒரு குட்டி கை குழந்தை இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாருன்னா அவரோட நல்ல உள்ளத்தை நம்ம இங்கே தான் பாராட்டியே ஆகணும், அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து அழகாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே கொடுத்துட்டாரு. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அகைன் அந்த காரை கொடுத்துட்டாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை, அந்த காரை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயமா போயிட்டுருக்கு, எல்லாருமே பேசக்கூடிய ஒரு நியூஸாகவும் இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ இன்டர்நெட்டு ஃபோனு மொபைல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டிவி கூட இல்லாமல் ஒரு நாளை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எந்த விஷயத்தில் நேரத்தை அதிகமாக செலவிடுவீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து ட்ரெண்டிங்காக உங்கள் கூட பேசுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
4: நம்பர் 9 7 8 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியாவுக்கு, அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அவங்களோட அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சுவிட்சர்லாண்டை சேர்ந்த சாண்ட்ரா லாவி அப்படின்றவங்க துபாயில் தான் நல்லா சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க விட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக

0: அங்கேருந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எந்த இடம் அப்படிங்கிறது சரியாக தெரியல. இந்த மாதிரி வரக்கூடிய தலைமுறைகள் நல்லா இருக்கணும், அதனால தான் நான் இந்த ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்றதையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.
1: Let's gear up, report and dropping the damn track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. Pistol lead, it's them on the beat, bring him on here.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீயர்ணி மற்றும் பிரதீபா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, என்ன கேள்வி அப்படின்னா, சமூக வலைதளங்கள், அதாவது சோஷியல் மீடியா, ஃபோனு, இன்டர்நெட்டு, டிவி, இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ஒரு நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு இன்னொரு நேர் வந்து அவரோட பதிலை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் சென்னையிலிருந்து படத்தோட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: தாமோதரன், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன், எந்த குறைபாடும் இல்ல. என்னுடைய சகோதரிகள் எப்படி இருக்கீங்க?
0: நானுமே சூப்பரா இருக்கேன்னா. சோ பிரதீபா,
2: நல்லா இருக்கோண்ணா.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்த்தோம்னாக்கா, நான் ஒரு வாரம் கூட செல்லு இல்லாம இருந்திருக்கேன் வீட்டுல. என்ன நாங்க, நான் செல்லோட பிறக்கல, பேசுவோம். அதனால இந்த டிவி இல்லைன்னா கூட, டிவி கூட இப்ப வீட்டுல கிடையாது. 6 மாசமா ரேடியோ இருந்தா கேட்போம், அப்படி ரேடியோ இல்லைன்னா கூட நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், இந்த நல்ல விஷயம் எல்லாம் வரும், இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து என்னால முடிஞ்சு ஒரு 400-500 ஜெராக்ஸ் எடுத்து 4 பேர் கொடுப்பேன். கடை முடிஞ்சு போச்சுனாக்கா நீட்டா சிக்னல்ல போய், கார் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் கார் கிட்ட கொடுப்போம். நான் ஒவ்வொருத்தருக்கும் சீட் பெல்ட் போடுவதால் என்ன நன்மைகள், இது மாதிரி அப்படியே போசல. என்னால முடிஞ்ச ஒரு 10 பாட்டில் எடுக்கும்போது தண்ணி ஊற்றி, எங்கெங்க மரம் இருக்கோ என்னால முடிஞ்ச 10 மரத்துக்கு அந்த தண்ணி பாட்டில கட்டி ஓட்ட போட்டு விட்டுடுவேன். அதுல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுடு, முடிந்தவர்கள் இந்த பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கலாம், அந்த மரம் நம்மளை நினைக்கும் அப்படின்னு. செல்லே இல்லைனா, செல்லே இல்லாம இருந்தா கூட நான் வைக்கிட்டு அதை போய் பார்ப்பேன். ஏன்னா ஒரே வார்த்தை கேட்பேன், நீ பாருப்பா, ஏன்னா நீ பார்க்க வேண்டியது உனக்கு படிக்கல, நீ வந்து செல்ல பத்தி தெரியாது, நீ பாரு. எனக்கு நான் பேசுறது வானொலியில மட்டும், அப்படிதான் நல்ல விஷயம் எப்படின்னு. நான் இது மாதிரி படுத்து என்னுடைய நேரத்தை நான் போக்கி இருக்கேன், போக்கு வேட்டி என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி, நன்றி.
0: ஓகே, நன்றிண்ணா. ஓகே, சென்னையில இருந்து தாமோதரன் அண்ணா வந்து, நான் வந்து இந்த மாதிரி நிறைய பயனுள்ள செயல்கள் செஞ்சு என்னோட அந்த நேரத்தை வந்து போக்கிடுவேன் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. ஸோ அதே போல் இப்போ நான் வந்து இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயத்த தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து July 21 இல்லையா, ஸோ இந்த தேதியில தான் முதல்ல நிலாவில் கால் பதிச்ச நாள், அதாவது 1969 அப்போலோ 11 விண்கலம் மூலமாக நம்ம வந்து நிலாவுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்னைக்கு தான் முதல்ல நிலாவில் கால் பதிச்ச நாள் அப்படின்றத வந்து சமூக வலைதளங்களில் அது ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா லைனாக சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுகிட்டே இருங்க. இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறதையும் என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சோ கேள்வி என்ன அப்படின்னா,
2: ஒரு நாள் ஃபோன், இன்டர்நெட், டிவி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள்.
0: ஸோ மறக்காமல் பிரதீபா சொன்ன மாதிரி கால் பண்ணுங்கள். இப்போது சாங்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. அடுத்த 1 மணி நேரம் இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்காக பேசலாம்.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா உங்களோட பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மணி நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயம் பிளஸ் நான் கேட்ட கேள்விக்கான பதில வந்து நம்ம கூட காலர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ஒரு மணி நேரமும் அதே மாதிரி தான் போக போகுது. இதே ட்ரெண்டிங்கான விஷயங்கள் மற்றும் இந்த ஒரு மணி நேரத்தில் குரு நம்ம கூட வந்து இன்ஃப்ளூயன்சர் கூட சில விஷயங்களை பேசுவார். அதையுமே நம்ம வந்து நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் கேட்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சூப்பரான சமூக வலைதளங்களில் பயங்கர பேசும் பொருளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஜப்பானில் இப்போ நிறைய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப காலமாக பூட்டி இருக்கக்கூடிய வீடுகள், தீ விபத்து ஏற்பட்டு மற்றும் உயிரிழப்புனால பூட்டி வச்சுருக்க வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டை விற்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் வாங்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த வீட்டு ஓனர்கள் மற்றும் சில பேர்லாம் சேர்ந்து ஒரு சில முடிவெடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் தங்கணும் அப்படின்னா 52,000 ரூபாய் சம்பளம். அதாவது நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் பேய் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து அந்த வீட்டுக்கு வாங்கக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு அந்த வீட்டை வந்து விற்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, 52,000 ரூபாய் சம்பளம், ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த வீட்டில் இருந்து இங்கே வந்து பே இல்லை அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை வந்து இவங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து ஒரு 52,000 லாபம் அப்படின்றது தான் வந்து சமூக வலைதளங்களில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அண்டு நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னா, சோஷியல் மீடியா, இன்டர்நெட், இந்த மாதிரி ஃபோனு எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கால் பண்ணி என்னோட உங்களோட பதிலை வந்து பகிர்ந்துக்கலாம். என்ன கால் எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால

0: அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அத வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க, இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் இடாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரிணி மற்றும் நிகழ்ச்சியில ஒரு மாற்றம், ஷோவுக்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. வணக்கம்.
7: வணக்கம்
6: குரு, எப்படி இருக்கீங்க? லேட்டா வரீங்க ஷோக்கு?
7: இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க வந்து சொல்லிருந்தீங்கல்ல கடைசி 2 லிங்க்ல தான் வரும் அப்படினு சொல்லிட்டு, ஷோக்குல நான் வந்து பேசியே ஆகணும் அப்படினு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு டிராஃபிக்ல தாண்டி வந்துட்டேன்.
6: அதுக்கு முன்னாடி 4வது லிங்க்லயே வந்துட்டாரு. சோ நாலு இன்னும் வந்து 4 தடவை நம்ம கூட குரு வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. சோ குரு வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி

0: இருந்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா?
1: இருக்கு இருக்கு.
0: சொல்லுங்க,
1: எப்படி இப்படி ஒரு கேள்வி வைக்கலாம்? என் ஷோ என்ன ஷோ, ட்ரெண்டிங்கான ஷோ, மொபைல் இல்லாம எப்படி கண்டென்ட் எடுப்பேன்?
0: இல்ல இல்ல, என்னதான் ட்ரெண்டிங்கான ஷோவா இருந்தாலும் நம்ம வந்து பழைய வாழ்க்கை முறையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு கேள்வி வந்து எனக்கு தோணுச்சு. சோ அதனால அது ஒரு இதாவே வச்சிட்டேன்.
1: நீங்க நேர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டீங்கல்ல, உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஒரு நாள் மொபைல் இல்லாம டிவி இல்லாம இன்டர்நெட் இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க?
0: நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் ஓட்டுவேன். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து டைமே இருக்கிறது இல்லை, அதனால ஃபோன் பார்க்குற நேரத்தை நம்ம சைக்கிள் ஓட்டும் போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்போ கேட்கலாம், சைக்கிள் ஓட்டும் போது பாட்டு கேட்பீங்கல்ல?
1: கேட்பீங்களா? கேட்பீங்களா?
0: ஆமாம், சரி ஓகே. ரேடியோவில் போட்டு எஃப்எம்ல ஓடுற பாட்டெல்லாம் கேட்பேனே.
1: எஃப்எம் போட்டு விட்டுருங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இதுதான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்படி
1: ஓகே ஓகே,
0: நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்.
1: நானும் நிஜமாக நடந்து போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஈவினிங் டைமில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவ்வளோ இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ரெய்னி சீசனில் வந்து நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம இது வாலிபோ வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன பதிலுக்கும் நீங்கள் என்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சாரி, என் கூட இல்லை, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: கால் பண்ணுங்க சோனா எஃப்எம் 9787 7070 அப்படின்னு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான், ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் ஹரிணி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுமே நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு நாள் மொபைல் ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாளை நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, இது வாலி வயசு இணைய தொகுப்பாளர்கள்
4: ஒரு நாளைக்கு இல்லீங்களா? ஒரே ஒரு நாளைக்கு இல்லீங்கன்னா
5: ஒரு மணி நேரம் பேசுறவங்க ஒரு மணி நேரம் பேசுற நண்பர்களா இருக்கிறாங்க,
4: அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுமானா?
5: அதனால கொஞ்சம் அவங்களுக்கும் தலைவலி வந்து நான் சரி பரவாயில்ல நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கலாம். நான் சும்மா இந்த பக்கத்துல எல்லாம் இந்த கோயிலுக்கு இருக்குதுங்க, தாராபுரத்துல அனுமந்திர ஐயர் கோயில், தார அந்த அஞ்சு தாங்கி போற வழியில இது எறும்பு தங்கமாக்கிய சித்தர் ஒருத்தர் இருக்காரு, அந்த பொண்ணு ஊதி ஊதியூர் மலைன்னு ஒண்ணு
4: இருக்குதுங்க,
5: அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இது வரைக்கும் போயிட்டு. என்ன பண்றது, இப்போ எல்லாம் வந்து ரொம்ப கோல்ப்பு ஹோட்டலுக்கு நான் சாப்பிடுற வழக்கத்துல வச்சிருக்கிறதுனால ஹோட்டலுக்கு அலையிறது பெருசா இருக்குது. அது வெறும் பொழுது ஓட்டு சம்பந்தமா இது வந்து பழனிமலை பக்கத்துல இருக்குது, ஒன்னே மணி நேரத்துல போயிடலாம்.
4: என்ன
5: இந்த மாதிரி இடத்துக்குள்ள போய் ஒரு நாள் சரி பண்ண வேண்டியது. அது இல்லைன்னு சொல்லி தலைவலி கையில் மொபைல் போன் இல்லைன்னா ஒண்ணுமே ஒன்று இருக்குன்னு தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் நானு.
4: ஓகே ஓகேண்ணா. மொபைல் போன் எல்லாம் டேவே ஓடாது.
5: ஆமா, ஒரு நாள் ஓட்டமே இல்லீங்க.
4: ஓகே ஓகே, மொபைல் போன்ல கோயில் பக்கம் தான் போயிடுவீங்க.
5: ஆமா ஆமா ஆமா, எங்க ஜாலி கிளம்பிட வேண்டியதாமா, எந்த நேரம் உட்கார்ந்து இருக்கிறதா இல்ல.
4: ஓகே,
5: ஆமா தனிப்பட்ட
4: வீடுக்குண்ணா.
5: இங்க துணையே வந்து உங்களுடைய இது அதனோட ஹெல்ப் கரண்ட் வருதுன்னா கேட்டு ரேடியோவும் இந்த போன்
4: தான்,
5: இதெல்லாம் இல்லைன்னா என்ன
4: வந்தது? ஓகே ஓகேண்ணா,
5: பைசி பிடிச்ச மாதிரி இருக்கும்.
4: ஓகே ஓகேண்ணா,
0: ஓகேண்ணா, நன்றி. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
4: ரொம்ப நன்றிண்ணா. அடிக்கடி போவாராம்.
0: இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதானே, கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல அந்த பீஸ் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும்ல,
4: பீஸ் கிடைக்குமா? ஓகே ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேசுற நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட மொபைல் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு நாள் வந்து மாட்டிக்கிச்சு. அப்படி ஒரு நாளில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வி வச்ச உடனே நம்மக்கிட்ட நானும் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த காலை நின்று அடம் பிடிச்சி நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் நம்மக்கிட்ட வந்து வளர்ந்துருக்காங்க. அவங்க நேர் இல்லை, அவங்க வந்து நம்ம சோனா எஃப்எம்ல ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படின்னு சொல்றது நான் சொல்றதை விட நீங்களே கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
6: ஹாய், நான் தான் சேலத்தின் முகங்கள் ஏஞ்சல்.
1: ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் குரு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓகே, சூப்பரா இருக்கேன் ஏஞ்சல். உங்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மொபைல் இல்லாம, இன்டர்நெட் இல்லாம, கரண்ட் இல்லாம ஒரு நாள் வந்து உங்ககிட்ட இருக்கு. அந்த ஒரு நாள் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
6: அப்போதான் வந்து எங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் அதிகமாக வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நீ சின்ன வயசில் எப்படிமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள்லாம் இப்படி வளர்றீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. எங்கள் அம்மா முடிக்கிறதுக்குள்ள கரண்ட்டே வந்துடும். அதனால் அந்த டே அப்படியே ரொம்ப சூப்பராக போயிடும்.
1: இது உங்கள் மம்மி கேட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு, நீ சோர் போட மாட்டாங்க.
6: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க ஏஞ்சல். உங்கள் அம்மா கிட்ட இந்த மெசேஜை நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். நம்ம ஸ்ரீஹரணி அவங்க வந்து கலந்துக்கிட்டு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக பயங்கரமாக சும்மா அள்ளி போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம தாமு பிரதர் தான். இன்னைக்கு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் வீடியோலாம் எப்படி ஷூட் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு பிரதர் உங்களுக்கு?
7: அந்த வீடியோ எடிட் பண்ணி மொபைலில் தான் பண்ணுவேன். அப்போ பிசி கிடையாது, மைக் வச்சுன்னு ஒரு 120 ரூபாய் மொபைலில் தான் ஆரம்பித்தேன் என்னோட மைக் ரெக்கார்டிங்லாம். அப்போ ஆரம்பிச்சு இது மாதிரி எடிட் பண்ணி லாஸ்ட் ப்ராசஸ் போகும்போது என்ன ஆப்பில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஹோல் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற டைமில் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அகைன் ஒரே நாளில் மறுபடியும் அதே மாதிரி ரெடி பண்ணி அதே கான்செப்ட் போட்டு எல்லாம். அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி தான் வந்து நடிக்க பண்ணு எனக்கு தெரியாது. நானும் அப்படியே வீடியோ ரன் பண்ணிட்டு பேசுவேன். அந்த மாதிரி போட்டு செகண்ட் வீடியோ போட்டேன், அதுவும் போடுறேன். டே பை டே 10,000, 5,000, 6,000 அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் பஸ்ஸில் போகிறத ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று ஹில் ஸ்டேஷனை வந்து பிளான் பண்ணுறதுக்காக ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹைக்காக ஆரம்பிச்சது.
1: சூப்பர் ப்ரோ, கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நீங்கள் ரெகுலராக வீடியோலாம் மேக் பண்ணி போட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸும் உங்களுக்கு இருந்ததில்ல, அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்து வீடியோஸ்லாம் ரெகுலராக ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தாமு பிரதர்கிட்ட இருந்து நாம ஒரு விஷயம் கற்றுக்கலாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது இந்த கேஜெட் இருந்தால் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன், இந்த மைக் இருந்தால் தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தாமு பிரதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாங்கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு மட்டுமே கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்ட் பண்ணி அவருக்குன்னு இப்போ ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை வச்சு மட்டுமே நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டுக்குள்ளே வாங்க, அது உங்களையே வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம தாமு பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன். தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாளை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நல்லா லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ஓகே ஓகே. உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் மொபைல் இல்ல, இன்டர்நெட் இல்ல, கரண்ட் இல்ல அப்படின்னா அந்த ஒரு நாளை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
4: ஒரு வராண்டாவில கட்டல போட்டு படுப்பேன், கொஞ்ச நேரம் படுத்துட்டு. ஆனா ஒண்ணுமே இல்ல பாரு, ஏதோ செல்லுகள்ல எடுத்து புரட்டிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு எடுப்பேன்.
3: ஓகே ஓகே. அத மொபைல யூஸ் பண்ண கூடாது இல்ல?
4: அப்படி இல்லாத எங்க பிள்ளைகள்ட உட்காந்துட்டு எங்க அப்பா காலத்துல இருந்து எடுத்தனா எங்க குடும்பம் பெரிய குடும்பம். அப்பா கூட பிறந்தவங்க ஏழு அண்ணன் தம்பிங்க, ரெண்டு அக்கா. அவங்க தாய் மாமனையிலே ரெண்டு வீட்டுல கட்டி கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க, அஞ்சாறு குழந்தைங்க. அது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சனா ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு தலைய சுத்துது உங்க கதைய கேட்டா அப்படின்ட்டு. தெரிஞ்சுக்கங்கம்மா, எங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க யாரு, பெரியப்பா யாரு, தாத்தா யாரு, எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னா அவங்க பொறுமையா கேட்க மாட்டாங்க. போங்க அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துட்டு இருப்பேன் கட்டர்ல. அப்புறம் கரண்ட் அதுக்குள்ளேயே சொன்ன மாதிரி, அந்த அந்த இவங்க சொன்ன மாதிரி கரண்ட் அதுக்குள்ளேயே வந்துடும். சரி போப்பா அப்படின்ட்டு அதே அதுக்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் சரியாயிரும்.
3: ஓகே ஓகே,
4: சரியாயிரும்.
3: இப்படிதான் அந்த நாள் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
4: நாங்க குடும்பம் பெரிய குடும்பம்ங்கிறதுனால அந்த கதையை சொந்தத்தை சொன்னோம்னால ஐயோ தலை சுத்தது தலை சுத்ததும்பாங்க.
3: ஓகே ஓகே ஓகே ஓகே,
4: நல்லா இருக்கு.
3: ஓகே ஓகே.
4: நீங்க சொல்லலையே உங்க குடும்பத்தை.
3: நான் வந்து எனக்கு அப்படி கரண்ட் இல்ல, மொபைல்
4: கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: நான் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வெளியே எங்கேயாவது கிளம்பி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
4: நன்றி
3: பாட்டி, லாஸ்டா வந்து கால் பண்ணி ரொம்ப சூப்பரா சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
4: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
3: சாதகப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கரண்ட் இல்லை, மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்மளோட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான தாமு பிரதர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா நான் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கேட்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. பஸ்னால் என்ன பிரதர், நார்மல் கவர்மெண்ட் பஸ் தானா?
5: ஆமாம். இதில் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு பஸ்ஸு பிளான் பண்ணுறோம்னா அந்த டைமிங்கை ஃபஸ்ட்டு கீப்பப் பண்ணணும். மார்னிங் போகணும், அந்த பஸ்ஸு ஒரு காலையில் ஒரு சன்ரைஸ் ஆகி அந்த வெயில்

0: வரதுக்குள்ள போய் நம்ம பஸ் வந்து கேட்ச் அப் பண்ணோம். இன்னொன்னு அந்த பஸ்ல நம்ம கேவின் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள சீட் இருக்கு பாத்தீங்கன்னா, தனியா அந்த கண்டக்டர் ஓட்டுறாங்கல, அந்த சீட் நமக்கு கிடைச்சாதான் நம்ம ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் வந்து விஷுவல் காமிக்க முடியும். ஸோ அதுக்காக எல்லா கண்டக்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குதான் செய்யும், உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், இவங்க பாட்டு கேமரா எடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி பயம் இருக்கும். ஒவ்வொருத்தையும் எக்ஸ்கியூஸ் கேட்பேன், அந்த பஸ் மிஸ் ஆகி முடியான்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் பஸ் வர கண்டக்டர் கேட்பேன், ஓகே சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ் சீட்டை பிடிக்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்கும்.
1: ப்ரோ நிஜமாலுமே கேக் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ப்ரோ. இப்போது நார்மலாக விளாக் எடுக்கிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா கார் எடுத்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் சைக்கிளில் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்து விளாக்லாம் எடுத்து அதை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து போட்டுட்ருக்கீங்களா, அதெல்லாம் வேறு லெவல் ஜி. கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். ஸ்ரீஹரிணி வந்து ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுமே இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்ரீஹரிணி. அவங்க வந்து சகலக குட்டீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சியுமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. தாதகாப்பட்டிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்துலாம் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் கேமியோவில் சேலத்தின் முகங்கள் பண்ணுற ஏஞ்சல் அவங்களுமே வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட நடாபவை சொல்லி கிளம்புறேன். அடுத்த இது வாலிபவயச நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேலத்தில் ஈவினிங்கில் இப்போது அங்கங்கே மழைலாம் பேஞ்சிட்ருக்கே. ஸோ நீங்கள் ஈவினிங்கில் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சேஃப்டிக்காக கூட அந்த ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ அடுத்த இது வாலிபவயச நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய். Thank you.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: 1000 பேர் அள்ளி அள்ளி தர அந்த அன்பு கூட சில நேரத்தில் மூச்சு முட்டை வைக்கும். ஆனால் உன் கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு ஆளோட புரிதல் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிடும் இல்லையா? இதுதான் இன்னைக்கான கேள்வி. கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக தேடியது அன்பா இல்லை புரிதலா? இதை பற்றி பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி பெண்கள் நீங்கள் தேடுறது அன்பா இல்லை புரிதலா அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்க நேர்களே. வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப அருமையா வந்துட்டேன். இந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிறதுனாவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சோ, பொதுவாகவே வந்து அன்பு இல்லாம எந்த ஒரு மனிதனும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை நேசிக்கணும் அரவணைக்கணும்னு நினைக்கிறதும் அந்த அன்பை தேடுறதும் இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா வெறும் அன்பு மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்டா அங்கதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. புரிதல் அப்படின்ற ஒண்ணு வர ஆரம்பிக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கிட்டையும் தேவையான ஒண்ணா இருக்க ஆரம்பிக்குது. நாம ஆசையை எதிர்பார்க்கிற அதே அன்பு ஒரு கட்டத்துல நம்மளையே மூச்சு முட்டை வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சுமையா நம்மளை வந்து மாத்திடும். நம்மளாவும் மாறிடுவோம், நம்மளையும் மாத்திடும். ஆனா பலம் பலவீனம் இது ரெண்டத்தையுமே வந்து அப்படியே ஏத்துக்கிற ஒரு புரிதல் தரக்கூடிய ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பலம் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட மனைவியை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களோட மன உளைச்சலையோ அவங்களுடைய தனிப்பட்ட கனவுகளையோ புரிஞ்சுக்கிற கணவர்கள் அதிகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது முயற்சிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். சமையலறையில கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அன்பா 4 வார்த்தை பேசுறதை விட நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உன்னோட வேலைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலனாலும் அமைதியா இரு, ரெஸ்டட் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு புரிதல்னு சொல்லுவோம். பெண்களுடைய சோர்வை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் உண்மையான ஆறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அள்ளி அள்ளி தர அன்பை விட இவங்க இப்படிதான், இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த விஷயம் உங்களை காயப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி நம்மள முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு அன்பு தான் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு வரமா இருக்க ஆரம்பிக்குது, ஏக்கமா இருக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து பெண்கள் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா ஏங்கி தேடி அலைஞ்சது எது? எல்லாருக்கும் நீங்க கொடுக்கறதும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பா இல்ல உங்களுடைய மௌனத்துக்கும் கண்ணீருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிற புரிதலா? சோ, அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா நான் வச்சிருக்கேன். இதுதான் பெண்கள் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை ஏங்குறீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. இப்போ அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேயர்களே.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்மள பல பேர் காலையில ஒரு 1 கிலோமீட்டர் நட

பார்க்கணும் அப்படின்னா அலாரம் வச்சு எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அலாரம் வைக்க ஆரம்பிப்போம். ஆனா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னோட கால்களாலே அளந்து உலக கின்னஸ் சாதனைகளை தன் வசமாக்கி ஒரு அசாத்திய இரும்பு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. சுபியா சுபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவியேஷன் துறையில ஒரு சாதாரண வேலையில இருந்தவங்க தான் இவங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஓட்டப்பந்தயம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்திருக்கு. மனித நேயம் தான் முதன்மை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு அல்ட்ரா டிஸ்டன்ஸ் ரன்னர் அப்படின்ற ஒரு மாபெரும் லட்சிய பயணத்தை வந்து இவங்க கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ரன்னிங், அதாவது ரன்னிங் தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ பயிற்சியின் போதே வந்து இவங்களுடைய வாழ்க்கையில கடுமையான தசை பிடிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கால்கள் ஏற்படக்கூடிய ரத்த காயங்கள் ஒரு பக்கமா இருக்குது, இன்னொரு பக்கம் இந்தியாவின் மாறுபட்ட கடுமையான தட்பவெப்ப நிலைகள் இருக்கு இல்லையா, சுட்டெரிக்கும் வெயில்கள் இருக்க ஆரம்பிக்குது, நடுங்க வைக்கக்கூடிய பனி, மலைப்பாதைகள், அபாயகரமான சரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை இயற்கை சவால்களையும் இவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சியாச்சின் பேஸ் கேம்புக்கு போயிருக்காங்க, அதையும் தாண்டி கார்கில் போர் நினைவு சின்னம் வரைக்கும் இவங்க வந்து ரன்னிங் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய ராணுவ வீரர்களோடு இணைஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய உடலும் மனதும் வந்து தைரியமா இருந்திருக்கு. இவங்க சரித்திரம் படைச்சது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் அவ்வளவு சவால்களையும் தன்னோட அசாத்தியமான வேகத்தால சுட்டி வீழ்த்தி சுபியா உலகமே வியக்க வைக்கக்கூடிய அண்ணாந்து பார்க்கக்கூடிய மாபெரும் உலக சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. கன்னியாகுமரி ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தூரத்தையும் வெறும் 68 நாட்கள் 23 மணி நேரம் ஓடி ஒரு புதிய உலக சாதனையை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அசாத்தியமான ஓட்ட திறமைக்கு 5 முறை வந்து கின்னஸ் உலக சாதனையை வந்து இவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சர்வதேச அரங்கில வந்து இந்திய பெண்களுடைய அசாத்தியமான வலிமையை வந்து நிலைநாட்டி இருக்குன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், உங்க இலக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாதைகள் எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட நீங்க தயங்காம முதலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, சுபியா சுபி மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த சாதனைகளை பண்ணலாம். இந்த உலகத்தோட பெரிய பெரிய எல்லைகளையும் உங்க கடந்து இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-க்கும் மேற்பட்ட உலக சாதனையை கின்னஸ் புத்தகத்துல வந்து இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. சோ நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இலக்குக்காக என்ன மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்காகவோ இல்ல ஃபிட்டா இருக்கிறதுக்காகவோ முதன் முதலா ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெண்கள் யதார்த்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், ஜிம்முக்கு போற பெண்கள் என்ன மாதிரினா யதார்த்தமான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு மருத்துவ கழகம் வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் ஏன் 50% மேல இருக்கக்கூடிய பெண்கள் முதல் மாசத்திலே வந்து அந்த ஜிம்முக்கு போறதை வந்து நிறுத்திடுறாங்க அப்படின்றத ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்பை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் இதுக்கு காரணமா அமையுது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வர ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய உடல் என்ன சொல்லுது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, இது எதனால ஏற்படுது அப்படின்றத அவங்க வந்து தவறா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் வந்து பல பேர் வந்து முதல் மாசத்துல ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்த மாசத்துல இருந்து அப்படியே விட்டுறாங்க. இது பல பெண்கள் பண்ணக்கூடியது, இது ஆண்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானுமே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஒரு மாசம் ஜிம்முக்கு போவேன், அதுக்கப்புறமேட்டு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஒரு சிலர்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் ஜிம்மை கண்டினியூ பண்ணல, டிஸ்கண்டினியூ பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும் போதும் சரி, ஆய்வு குறிப்புகள்ல நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு, அதையும் நான் சொல்றேன். முதல்ல வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் முதல் நாள்ல இருந்தே பெரிய பெரிய வெயிட்டு பிளேட்லாம் வந்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முதல் பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. எல்லா கோச்சுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வீக்கு வந்து நீங்க வார்ம் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்ம் அப் நம்ம செய்யறது மூலமா நம்மளுடைய உடல் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்து தயாராக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல ஆனா இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம வார்ம் அப் அப்படின்றது பண்ண ஆரம்பிக்கணும். அதை பண்ணாமலே ஒரு சிலர்லாம் வந்து பிளேட் அதிகமாக போட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பல பேர் வந்து பண்ணக்கூடிய தவறா இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிட்டு நான் யூடியூப் பார்த்தே நான் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலே வந்து பல பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. சரியான ட்ரைனர் இருந்தாலும் ஒரு சிலர் சோசியல் மீடியாக்கள்ல வீடியோ பார்த்துட்டு அந்த ஒர்க் அவுட்லாம் செய்யறது மூலமா பல விளைவுகள் அப்படின்றது பெண்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சிலர் சீக்கிரமா வந்து ஜிம் விட்டு நிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஜிம்ல மற்ற பெண்கள் வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்றதை பார்த்துட்டு நாமளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே வந்து ஒரு 2 பிளேட் எக்ஸ்ட்ரா வெயிட்ட போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு வந்து ஜிம்முக்கு போகக்கூடிய பெண்கள் ஒர்க் அவுட் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா உணவு அப்படின்றது சரியா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ண உடனே ஒரு மாசத்துல நிக்கிறதுக்கான காரணமா அமையுது. ஸோ இதை வந்து பெண்கள் நீங்க வந்து ஜிம்முக்கு போறவங்களா இருக்கீங்க இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னு போது அவங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அதை மறக்காம அவங்க கிட்ட சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேசங்கள் சொல்லி இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி தான் அடுத்ததா ஆரம்பிக்க போகுது. கண்ணம்மா பகுதி எதுக்காக இருக்கு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சாதனை படைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் சொல்லியிருக்கேன். ஆரோக்கியமா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், சுகாதாரமா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நான் வந்து கேள்வியாகவும் கேட்டிருக்கேன். பெண்கள் நிறைய பேரும் பதில்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நீங்க இந்த சமூகத்துல என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின் போது அதை கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ்ல என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின் போது அதுல என்ன மாதிரியான ஐடியாக்கள்லாம் உருவாக்கி உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றீங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் லேசா லேசா நிகழ்ச்சியில வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை ஒவ்வொரு நாளும் பேச வச்சுட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணம்மா பகுதியில சரணி அக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. சரணி அக்கா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல வந்து ரெடிமேடா வந்து அக்கா வந்து துணி எல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சரணி அக்கா தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம். சரணி அக்கா வணக்கம். அக்கா சரணி அக்கா, இப்ப நீங்க வந்து இந்த டைனி ட்ரெஷர் அப்படின்ற ஒரு ஷாப் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு போது அதுக்கு இந்த மெட்டீரியல் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடியாவை ஒரு ஷாப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்னு போது அதுக்கு டெவலப் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அது எப்படி நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்க, ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் நீங்க உருவாக்குனீங்கக்கா?
6: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆன்லைன்ல செக் பண்ணேன், நமக்கு ஹோல்சேலர்ஸ் எங்க கிடைப்பாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டீலர்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவர் சப்போர்ட் தான் பண்ணாரு எப்பயும் போல. சரிவா ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சென்னையில் கொஞ்சம் ஹோல்சேல் ஷாப்லாம் கொஞ்சம் போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல்சேல் ஷாப்ல லைட்டாக

0: கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைச்சிது. ஸோ எங்களால் கஸ்டமருக்கு இன்னும் கம்மி ரேட்டில் கொடுக்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் நாங்கள் எப்படி நாங்கள் ரேட் கம்பேர் பண்ணோம்னா, இப்போ நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் அமேசானில் இருக்குன்னா அமேசானில் இருக்கிறத விட நம்ம கம்மி ரேட்டுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணோம். ஸோ நாங்கள் இப்போ ரீட்டெயிலாக பண்ணும்போது எங்களால் இன்னும் கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. என்னன்னா, நாங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது டைனி ட்ரெஷருக்கு வந்து நார்மலாக இப்போ ஆருத்ராக்கு நாங்கள் கொடுக்கறத விட கொரியர் சார்ஜஸ் டைனி ட்ரெஷருக்கு அதிகமாக தான் வரும், பிகாஸ் அந்த பேக்கேஜோட வெயிட்னால. இப்போ ரீட்டெயிலில் வந்து இன்னும் காஸ்ட் கட்டிங் பண்ணி எங்களால் நல்லா கொடுக்க முடியுது டைனி ட்ரெஷருக்கு.
1: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது அதுக்கு நம்ம எஃபோர்ட் அப்படின்றது கண்டிப்பாக 100% கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து சரண்யாக்கா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு போது அதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அதை அப்படின்றத ஓவராலாக வந்து திங்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க சரண்யாக்கா. அது மூலியமாக தான் இப்போ ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, ஒன்றும் இல்லை ரெண்டு ஷாப் வச்சிருக்காங்க, ஆதிரா அப்படின்ற ஒரு ஷாப், அதையும் தாண்டி டைனி ட்ரெஷர் அப்படின்ற ஒரு ஷாப். இது ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேலம் செவ்வாப்பேட்டையில். பாடல் வந்து நேரிலே கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
1: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனி ட்ரெஷருடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சரண்யாக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சரண்யாக்கா, இப்போ நீங்கள் வந்து டைனி ட்ரெஷர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஆனால் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான காரணம் என்னக்கா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைன் ஓகே தான், இருந்தாலுமே ஆஃப்லைனில் நீங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி நான் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. என்ன காரணத்தினால ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
4: என்னன்னா, இப்போ நான் கவனிச்ச வரைக்குமே, இப்போ நம்ம ஆஃப்லைனில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நம்ம மேனுஃபேக்சரிங் நிறையா போட்டு நம்ம அதை ஷோ கேஸ் வைக்கணும், நமக்கு எந்த சைஸ் போகும் எந்த சைஸ் வந்து நின்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது ஒன்று. இன்னொன்று, ஷாப்போட ரெண்ட் ஒன்று இருக்குது, நம்ம அதுக்கு ஆள் வைக்கணும். இப்போ ஆன்லைன்னா, இப்போ நான் வச்சுருக்கிறது எனக்கு ஒரு சின்ன ரூம், அந்த ரூமில் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன், போடுறேன். சாம்பிள் ட்ரெஸ் மட்டும்தான் நான் என்னோடய பேஜில் போட்டிருப்பேன். கஸ்டமர் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸை நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ எனக்கு வேஸ்டேஜ் கிடையாது இதில். ஸோ எனக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரியே பண்ணலாம், ஆஃப்லைன் போட்டு அதை பண்ணி ஒரு சில கஸ்டமர்ஸ் ட்ரையல் பார்த்து அது கிளாத் வேஸ்ட் ஆகிறதுக்கு அதெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஆன்லைனில் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ இதை ஆன்லைன்லேயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்.
3: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் அப்படின்றத பண்ணக்கூடாது அப்படின்றது அக்கா சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பர்க்கா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து பேசியிருக்கீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேர்களை, இன்னைக்கு சரண்யாக்கா சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லலான்ட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலுமே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்போது அந்த பிஸ்னஸ், இப்போ துணிக்கடை அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிறோம், இந்த பிராண்ட்லாம் நம்ம ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம வந்து ஒரு கடையில் உட்காந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்போம். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சேல் ஆகவே ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃபர் போட்டு சேல் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு லாபமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து நஷ்டமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது ஆன்லைனில் மட்டும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ நமக்கு பெனிஃபிட் தானே அப்படின்ற நோக்கத்தோடு தான் அக்கா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ட்ரெஸ் கடைக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த சோசியல் மீடியாவை எப்படி பக்கவளமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்போது அந்த பிசினஸ்ல எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காம அதுல நம்ம பெனிஃபிட் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சரண்யாக்கா மாதிரி நீங்களுமே இருக்கணும் அப்படின்றத நானுமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. அதுல முதல் என்ன அப்படின்னா, பெண்களுடைய வாழ்க்கையில வேலை அப்படின்றது கிடைக்காத சூழ்நிலை, அப்படி வேலை கிடைச்சாலும் குறைவான சம்பளம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா பல பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல தோல்வி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதை கடந்து வரணும் அப்படின்னா பெண்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நாம அதை பிசினஸ் அந்த பிசினஸ் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம், எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாம நமக்கு நட்டம் ஏற்படாம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றத வந்து பெண்கள் யோசிக்கணும். அதை வந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் அப்படின்றத நான் உங்க எல்லாருக்காகவும் சொல்லிட்டு இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களே, இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே, நன்றி, டாடா, பை பை.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: பொண்ணுக்கு டெய்லியுமே என்ன ஒர்க் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது. இதுதான் அவளோட தினசரி வேலையாகவே இருந்துச்சு. ஸோ சாயங்காலம் விளையாடும் போது ஒரு நாள் மீனாவுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை வந்துருச்சு. ஸோ தெரியாமல் அந்த சண்டை வந்து நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு மீனா வந்து அவங்க கூட போய் பேசவே இல்லை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தும் சோகமாக உட்காந்துட்டே இருந்தா, நைட்டு சாப்பிடவும் இல்லை. என்னாச்சு ஏதுன்னு அவங்க அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்குமே மீனா எதுவுமே சொல்லலை. அப்புறமா அவங்க அம்மா எப்படியோ மீனாவை சாப்பிட வச்சு ரூமில் படுக்க வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மீனா வந்து தூங்கவே இல்லை. மொட்டை மாடிக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு அந்த நிகழ்வையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது நிலா வந்து இவகிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. நீ ஏன் மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே மீனா சொன்னா, இல்லை எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்தினதும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, அவங்க பேசாததும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா. அதுக்கு நிலா சொன்னிச்சு, நாளைக்கு எப்பயும் போல நீ அவங்க கூட போய் விளையாடு. அதோட நீ செய்யாத தவறுக்கு எப்பயுமே வருத்தப்படுறது அர்த்தமே இல்லாத விஷயம். அதனால இதை விட்டுட்டு நீ எப்பயும் போல சகஜமா அவங்க கூட பேசு, அவங்களும் எப்பயும் போல பேசுவாங்க, இந்த விஷயத்த இதோட மறந்துரு அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் மீனாவும் எப்பயும் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டா. அவங்களுமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்களும் எப்பயும் போல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனையை அனுபவிக்க கூடாது, அது நம்ம கையில தான் இருக்கு. எப்பயுமே நம்ம கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கணும், இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: எஸ்எஸ் ஸ்ரீஜன்யவர்ஷினி.
1: ஸ்ரீஜன்யவர்ஷினி, நேம் சூப்பரா இருக்கே, யார் வச்சா?
2: அப்பா அம்மா சங்க.
1: ஓஹோ, சரி ஓகே ஓகே, நேம் சூப்பரா இருக்குன்னு டாடி கிட்ட சொல்லுங்க. சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ சத்யசாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: ஓகே ஓகே, சரி யார் யாரெல்லாம் அது எங்க லிஸ்ட் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: தர்ஷினி, ஹரிணி, தேஷ்ரீ, ஸ்ருதிகா, வாசுகி, நிறைய பேர் இருக்காங்க.
1: சூப்பர், கரெக்டா லிஸ்ட் போட்டீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிஸ் கிட்ட திட்டலாம் வாங்கிருக்கீங்களா?
2: வாங்கிருக்கேன்.
1: எதுக்கு என்ன, அதையும் சொல்லுங்களேன்.
2: சேட்டை செஞ்சா அடி போடுவாங்க, அதுக்கு வாங்கிருக்கோம்.
1: சரி ஓகே, வேற
2: பாய்ஸ் எங்ககிட்ட வம்பிழ்த்துட்டே இருப்பாங்க, அதனால நாங்களும் வம்பிழ்ப்போமா, அதுக்கு வந்து மிஸ் அடிப்பாங்க.
1: ஓஹோ, அப்படியா? சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீஜன்யவர்ஷினி கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஜன்ய வர்ஷினி தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசுறதுக்காக நானுமே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை உட்கொள்ளும் முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து பொதுவாகவே சின்ன வயசில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நேச்சுரலாக வெயிட் கெயின் பண்ணுற வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் மேம், ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன?
4: வெயிட் கெயின் பண்ணுறவங்க பார்த்தா கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நல்லா ரிச் கேலரி ரிச்சாக இருக்குது அந்த கோக்னட் மில்க், அதாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி திக்காக இருக்கிறது. அப்புறம் இந்த மேங்கோ எடுத்துக்கிறது, இப்போ மேங்கோ சீசன் வந்துச்சு, மாம்பழம் ஒரு மாம்பழம் சியா சீட்ஸ்ன்னு சொல்லி சப்ஜா மாதிரியே சியா சீட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது மாம்பழம் சியா சீட்ஸ் இந்த தேங்காய் பால் மூணுத்தையும் இது பண்ணி ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் டயட்டில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஆனால் மட்டும்தான் அது ரீகெயின் ஆகும். ஸோ அதனால் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸோட நீங்கள் ஜூம்பா கூட ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங்கில் கூட இருந்தாருனா ஜூம்பா ட்ரை பண்ணலாம், வீட்லேருந்தே ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல வெயிட் கெயின் தெரிவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிட்லாம்னா டேட்ஸ் சாப்பிட்லாம், சியா சீட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாச்சும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம், ஏன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 இல்லையா, ஸோ அதனால் அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த கஞ்சி வகைங்க இல்லைக்கு இந்த ஸ்மூத்திஸு இந்த மாதிரிலாம் தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நல்ல வெயிட் கெயின் தெரியும். இந்த உளுத்தங்கஞ்சி கருப்பு உளுந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து இந்த கீரை வகைங்க கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாவே அவங்க நல்ல ரிசல்ட் தெரியும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த ஆரோக்கியமான முறையில் வெயிட் கெயின் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்து வெயிட் கெயின் ஆகிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்ம வெயிட் கெயின் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நம்ம ஸ்ரீஜன்யவர்ஷினி கூட தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701 8 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஸ்ரீஜன்யா கூட பேசிடலாமா? ஸ்ரீஜன்யா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: எல்லா
6: சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்குமா? இப்படி சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ ஒன்னு ஃபேவரட்டா இருக்கும்ல, அதை சொல்லுங்க.
7: CS
6: அதான பார்த்தேன். ஏன்? வீட்டுக்கு போன உடனே ஹோம்ஒர்க் பண்ணிடுவீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட் பண்ணுவீங்களா?
7: டியூஷன் போய் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவோம்.
6: ஓ, டியூஷன் எல்லாம் போறீங்களா? சரி, வேற என்னென்ன கிளாஸ் எல்லாம் போறீங்க?
7: கராத்தே கிளாஸ்க்கு, டியூஷனுக்கு, இந்த மாதிரி போறேன்.
6: பாரப்பா, ஸ்ரீஜன்யா கராட்டே போறாங்க. சரி, என்ன பெல்ட் இப்ப கராட்டேல நீங்க?
7: எல்லோ பெல்ட்.
6: வாவ், சூப்பர் சூப்பர். சரி, எந்த கராத்தே கிளாஸ் போறீங்க?
7: இங்க சேலம் கராத்தே கிளப்.
6: ஓகே ஓகே, சரி, இன்னும் சூப்பரா பண்ணனும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்ப வீட்ல யார ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
7: அப்பா.
6: டாடி ஏன்?
7: அப்பா திட்ட மாட்டாரா? என்னால அப்பா பிடிக்கும்.
6: ஓகே, அப்பா திட்ட மாட்டாரா, அதனால டாடி பிடிக்கும். அப்ப மம்மி?
7: மம்மியும் பிடிக்கும்.
6: மம்மியும் பிடிக்கும் அப்படின்றீங்க. சரி, மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
7: பீட்ரூட் சாப்பாடு.
6: ஓகே ஓகே. சரி, ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க?
7: டிஃபன் இந்த மாதிரி எடுத்தேன், ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எடுத்துட்டு போவேன்.
6: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, லிஸ்ட் போட்டு சொன்னீங்க, யார் யாருன்னு. நீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா?
7: விளையாடுவோம்.
6: அதெல்லாம் உண்டுன்றீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணிடலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா FM ஓட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் மூலமாவோ நீங்க உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்ததா நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டை மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: தோசைக்கல்லு சூடானதும் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் சூப்பராக முறுமுறுன்னு இந்த பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா தக்காளி சட்னி பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பச்சை பயிரில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நிஜமாக அவ்வளோதான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீண்ட நேரம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாகவும் இது இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த பச்சை பயிறு இருக்குது. அண்ட் உடல் வளர்ச்சிக்குமே பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குழந்தைங்க, இந்த வளர்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பச்சை பயிறு தோசையெல்லாம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அண்டு டேஸ்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாகலாம் இருக்காது. யூஸ்வலாக நம்ம தோசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அந்த பச்சை பயிரோட டேஸ்ட் மட்டும் வரும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக நைட்டில் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அரணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக மேம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் டவுட் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதே வந்து டாப்பர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா உடனே மேம் கிட்ட கேட்டுருவாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து டவுட் கேட்டால் எதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்காமலே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணுறது மேம்?
3: எல்லா குழந்தையும் டவுட் கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைங்க கேட்குற டவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்துக்குமே அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குமே சம்மந்தமில்லாத டவுட் கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்டையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியா கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லாம டீச்சர் சொல்றாங்களா பாடம் நடத்துறோமா அப்படின்னு டவுட் கேட்காத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த டவுட் கேட்காத குழந்தைங்களுக்கு கான்பிடென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க டவுட் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். உடனே கிளாஸ் ரூம்லயே கூட அதுங்களுக்கு டவுட் வரலாம், இல்ல அந்த பாடத்தை பின்னாடி படிக்கக்குள்ளார டவுட் வரலாம். எப்ப ஒரு மாணவன் டவுட் கேட்டாலுமே அதை சொல்லி கொடுக்கற இது வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கு டவுட் இல்லாமலாம் இருக்காது, டவுட் இருக்கும்.
1: கண்டிப்பா மேம். சோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியா இப்ப நம்ம ஸ்ரீஜன்யா வர்ஷினி கூட பேசிடலாமா? ஸ்ரீஜன்யா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், அது வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், யார் கேட்டாலும் நான் இதுதான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? என்னது அது, சொல்லுங்க.
4: டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நாங்க எல்லாருமே மிஸ்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்போம், கிரீட்டிங் கார்டு கொடுப்போம், இது ரெட் பென்லாம் கொடுப்போம், எல்லா மிஸ்க்குமே கொடுப்போம்.
1: மிஸ் என்ன சொல்லுவாங்க?
4: தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வாவ், சூப்பர். நீங்க சொன்ன உடனே எனக்குமே ஞாபகம் வருது. ஸோ நானுமே ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்

0: பர்த்டே அப்போ மிஸ்ஸுக்கு இந்த ரெட் பென்லாம் வாங்கி கொடுக்கறது, நோட்டில் வந்து ஃபேவரட் டீச்சர்னு எழுதி மிஸ்கிட்டெல்லாம் சைன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் நாங்களுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸ்ரீஜன்யா நீங்கள் சொன்னோடனே. அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
1: வெல்கம்.
0: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடலை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் 8 9 மணி வரைக்கும் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம்.

நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் அதிகம் யாருக்குமே தெரியாமல் ஆனால் இயற்கையால் எல்லாத்தையுமே கவரக்கூடிய ஒரு மலைவாசஸ்தலத்தை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மலைன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண் தாங்க. என்னங்க, ஏதாவது யோசிச்சிங்களா? எந்த நாட்டில் இருக்கிறது, இல்லை எந்த ஊரில் இருக்கிறது, எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலையை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு? சரி ஓகேங்க, ரொம்ப யோசிக்க வேணாம், நானே சொல்கிறேன். குஜராத்தோட மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செல்வம்னு சொல்லலாம், ஓகேவா? இந்த மலையோட பேர் டான் மலைவாஸ்தலம். என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக வித்தியாசமாக தாங்க இருக்கும். குஜராத் மாநிலத்தோட டாங் மாவட்டத்தில் தான் இந்த டான் மலைப்பகுதி இருக்குது. இந்த மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1000 மீட்டர், அதாவது 3300 அடி உயரத்தில் இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட சஷியாத்ரி மலைப்பகுதியில் இந்த பகுதி இருக்குன்னு சொல்லலாம். குஜராத்தோட புகழ்பெற்ற சபுதாரா மலைவாசஸ்தலத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தோட முக்கியமான மலைப்பகுதிகளில் ஒன்றா இருக்கிறது இந்த டான் தாங்க. என்ன, இந்த பேர்லேயே டான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக டானாக தானே இருக்கணும். ஸோ டான் மலைவாசஸ்தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு வருஷம் முழுசுமே நிலவக்கூடிய இதமான காலநிலை தான். நகரத்தோட வெப்பத்திலிருந்து விடுபட்டு அமைதியான இயற்கை சூழலில் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாங்க. இந்த பகுதி பல்லுயிர் வளம் நிறைந்த வனப்பகுதியாக இருக்குது. அடர்ந்த காடுகள், அது மட்டும் இல்லாமல் மூலிகை தாவரங்கள், வண்ணமயமான பறவைகள் மற்றும் பல்வேறு வன உயிரினங்கள் இந்த இடத்துல இயற்கையோட செழிப்பை வெளிப்படுத்துது. இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த டான் ஒரு அருமையான அனுபவத்தை கொடுக்குங்க. டான் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? துரோணாச்சாரியார் குன்று தான். மகாபாரத கதைகளோட தொடர்பு படுத்தக்கூடிய இந்த மலைப்பகுதி உள்ளூர் மக்கள்கிடையில் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் பெற்றதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாண்டன் கிராமம் செல்லக்கூடிய வழியில் பல அழகிய நீர்வீழ்ச்சிகளும் இயற்கை குகைகளும் இருக்குங்க. குறிப்பாக பருவமழை காலத்தில் இந்த நீர்வீழ்ச்சிகள் முழுசுமே பயங்கரமான வேகத்தில் பாயக்கூடிய காட்சி சுற்றுலா பயணிகளை மெய்மறக்க செய்யும். டான் மலைவாசஸ்தலத்துக்கு இன்னொரு பேருமே இருக்குது. என்ன பேர் அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். என்ன சிறப்பு அப்படின்னா கழுகு முனை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்களாம். இங்கே கழுகுகள் மற்றும் பிற இறையுண்ணி பறவைகள் வானத்தில் வட்டமிடக்கூடிய காட்சியை ரொம்ப பக்கத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியும். கழுகுகள் எப்பயும் எங்கே பறக்கும்? வானத்தோட உச்சியில் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே உயரமாக பறக்கக்கூடிய பறவைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ உயரத்தில் நம்மளால் இந்த பறவையை வந்து பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டான் மலைப்பகுதியில் மட்டும்தாங்க இருக்கும். பருவமழை காலத்தில் டான் வந்து பார்த்திங்கன்னா பசுமை போர்வை பொறுத்தே இயற்கை சொர்க்கமாக மாறுது. மேகங்கள் மலைகளை தழுவக்கூடிய அந்த காட்சி ஒவ்வொரு பயணிக்கும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு நினைவை தூண்டுதுங்க. நேர்களே, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழகான இடங்களை பாதுகாக்கிறது நம்மளோட முக்கியமான பொறுப்பாகவே இருக்குது. இயற்கையை ரசிக்கிறது ஒரு மகிழ்ச்சி, அதை பாதுகாக்கிறது இன்னொரு மகிழ்ச்சி. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஜவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காடு ஜெரினா காடு பகுதிக்கு போயிருந்தப்போ அங்கே செல்வம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன். ஜெரினா காடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அது சாலைகளில் தெரிஞ்சிட்டு இருக்கிறது வந்துட்டு வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அது இவர்கிட்ட கேட்டப்போ அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஆனால் இங்கே ஜெரினா காட்டில் வந்துட்டு இந்த மாடோட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கானா?
5: இருக்குது தம்பி, மாடெலாம் இருக்குது, போகுது வருது. ஏதோ என்ன பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க பசங்க, இப்போலாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பைக் ஓட்டிகிட்டு போகிறானுங்க, போயிட்டு இடிச்சிக்கிறானுங்க, நடு ரோட்லேயே மாடெலாம் மேயுது. அந்தமாரி சின்ன சின்னதெல்லாம் இருக்குது, அது ஒன்றும் தடுக்க முடியாதுல்ல, அது ஒரு ஜீவராசி தான்.
4: வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களாண்ணா?
5: வனவிலங்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை தம்பி. வனவிலங்கு பிரச்சனை இருந்தாலுமே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க ரோந்து பணியில் நல்லா நீட்டாக பண்ணிடுறாங்க தம்பி. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. எந்த இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களே கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்க தம்பி.
4: இப்போது இங்கே வந்து நீங்கள் வேறு என்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத நல்ல ஆட்சியாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தம்பி.
4: வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன
5: தம்பி? எல்லாமே 100% வந்து மன நிம்மதியோட சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்கிறாங்க தம்பி. இது வரைக்கும் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது, நல்லா நீட்டாக வராங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுறாங்க, கிளைமேட் எப்படி இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க. பட் பாதுகாப்பு அதுக்கு மேலே நிறையா கொடுக்குறாங்க தம்பி.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
5: ஓகே தம்பி.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக செல்வம் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. அதோடு சேர்த்து சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் சொன்ன சில விஷயங்களும் ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்குன்னா, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து கேட்கலாம். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி பேசணும், நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770108 என்ற எண்களை தொட்டு ஒரு மெசேஜை மட்டும் தட்டிவிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒலிபரப்பு பண்றேன். அதோட சேர்த்து நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தாலும் நம்மளுடைய சோனா எஃப்எம் எண்ணுக்கு தெரிவிக்கலாம். நேயர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: அதுக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. கடந்த சில நாட்களா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆணைக்காடு கிராமத்தில் நடந்த பக்த மார்க்கண்டேய சிவ பூஜை தெருக்குத்து நாடகத்தோட சிறப்பு பதிவை உங்களுக்காக ஒளிபரப்பிட்டு வரோம். உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த தொடருக்கு கிடைச்சிருக்குங்க, எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. ஏற்காட்டோட குளிர்ந்த மலைக்காற்று, கிராம மக்களோட உற்சாகம், இரவு முழுசும் ஒழித்த தவிழ், முகவீனை, ஜால்ராய் இசை, கலைஞர்களோட உணர்வுபூர்வமான வசனங்கள், இது எல்லாத்தையுமே நேரில் ரசித்த அனுபவத்தை வானொலி வழியாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த சிறப்பு தொடரை கொடுத்துட்டு வரோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக. இதிலிருந்து ஒரு பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
7: என்னோட வீராவோ ஆனால் அந்த மிருகண்டே ஐயரோட தேவியாக என்னோட வீர தான். நீ என்ன செவந்திரான்னு தெரிஞ்சாயா?
8: நீ
7: என்ன செவந்திர? ஆமா,
8: இருந்தாலும் சரி, ஏதோ உங்களுக்கு இப்ப மிருகண்டையரும் கணவன் என்று தெரிவிக்கின்றேன்.
7: உண்மைதான்,
8: உங்களுக்கு ஏதோ குழந்தை பாக்கியம், நாடு வந்து உச்சந்தாபுரின்ற

0: அதனால் உங்களுக்கு எதை புத்திர பாக்கியம் எதை கொஞ்சம் நாங்க இருக்குதா இல்ல இல்லையா?
1: ஆனாலம்மா அப்படி இருந்து விட்டாலும் நம்மளோட கணவர் எதற்கு வளைவு வருவன் திருக்கிறார் சென்று பார்க்க வேண்டுமல்லவா? ஆனால் சுவாமி மன்னா,
2: ஆனால் தேவி
1: சாமி மன்னா சாரணும்.

0: ஆனால் சுவாமி வண்ணா
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. இந்த நாடகத்தை நிகழ்த்தி காட்டின ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவனுங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில நம்ம கிராமப்புறங்கள்லயும் சாலையோரங்கள்லயும் வெட்டவெளிகள்லயும் இயல்பாவே வளரக்கூடிய மருத்துவம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை சூழல் அப்படின்னு மூணுலேயுமே முக்கிய இடம் பெறக்கூடிய ஒரு தாவரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேர் என்ன தெரியுமா? தமிழ் எல்லாருக்குமே தெரிஞ்ச எருக்கு செடி தாங்க. எருக்கு ஒரு பெரிய புதர் செடி தான். சுமாராக 4 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த செடியில் வெள்ளை அல்லது ஊதா கலந்த மெழுகு மாதிரியான அழகிய பூக்கள் பூக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதோட நடுப்பகுதியில் கிரீடம் மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் இதை க்ரௌன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இன்னொரு சிறப்பு, இதோட பூக்கள் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை அதிகமாக ஈர்க்கும் தன்மை கொண்டது. மகரந்த சேர்க்கையில் இந்த தாவரம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. குறிப்பாக சில பட்டாம்பூச்சி இனங்கள் வாழ்க்கை சுழற்சியிலையும் எருக்கு செடி முக்கியமான தாவரமாக இருக்குது. நேர்களே, நம்ம பாரம்பரியத்தில் எருக்குக்கு ஒரு தனி இடம் இருக்குது. சிவபெருமானுக்கு ரொம்பவுமே விருப்பமான மலர்களில் எருக்கம்பூவும் ஒன்றுங்க. அதே சமயத்தில் விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு எருக்கம்பூ அணிவிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால பல சிவன் கோயில்கள்லேயும் விநாயகர் கோயில்கள்லேயும் வழிபாட்டுக்காக இந்த பூ பயன்படுத்தப்படுது. இந்தியாவோட பல கோயில்களில் இந்த செடியை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த எருக்கு செடி ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் பல வருஷங்களாக பயன்படுத்தப்பட்டு வருது. இருந்தாலும் இது பாரம்பரிய பயன்பாடுகள் மட்டும்தாங்க. எந்த நோய்க்கும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை மருந்தாக பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? எருக்கு செடியோட தண்டு அல்லது இலைகளை உடைச்சா வெளியே வரக்கூடிய வெள்ளை நிற பால் மாதிரியான சாறு நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும். அது தோளில் பட்டா எரிச்சல் அப்படி இல்லைனா கொப்பளங்கள் ஏற்படுத்துமாங்க. கண்ணில் பட்டா பார்வைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த செடியை கையாள்றப்போ ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் எருக்கு நார்களும் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டதாக இருக்குது. கயிறு, மீன்பிடி வலை, தையல் நூல் மாதிரியான சில விஷயங்களை தயாரிக்கவும், விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சு மாதிரியான இலைகள் தலையணை மாதிரியான பொருட்களில் பயன்படுத்தப்படுது. நேர்களே, இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பங்கு இருக்குங்க. எருக்கு மாதிரியான தாவரங்கள் அழகையும் உயிரியல் சமநிலையையும் நம்ம பாரம்பரிய அறிவையும் ஒன்றா இணைக்கக்கூடிய இயற்கையோட அரிய பரிசு. ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம பள்ளி பருவங்களில் இந்த எருக்கு செடியை பார்த்தோம் அப்படின்னா அதை போய் அழுத்தணும் அப்படின்னா பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதனால சின்ன வயசுலலாம் நான் இதை பட்டாசு செடி அப்படின்னு தாங்க சொல்லுவேன். போக போக எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து தான் நான் எருக்கு செடினே சொல்ல ஆரம்பித்தேன். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட தொன்மையான பழங்குடி மக்களில் ஒருத்தங்களான ஆஸ்திரேலியாவோட பாரின்ஜி அப்படின்ற மக்களை பற்றி தாங்க நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8

கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. பாரிஞ்சி மக்கள் ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வாழ்ந்த பழங்குடியினர்கள். இவங்க வறண்ட நிலப்பரப்புகளான மல்லிக்காடுகள், மணல் பகுதிகள் மற்றும் டார்லிங் நதியை ஒட்டிய நிலங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இவங்களோட வாழ்க்கை முறை மனிதன் இயற்கையை எப்படி மதிக்கணும் அப்படின்றத உணர்த்துதுங்க. பாரிஞ்சி மக்கள் 8 முக்கிய குளங்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு குலத்துக்குமே தனித்தனி பொறுப்புகளும் சமூக மரபுகளும் இருந்ததுங்க. குடும்பம், உறவுகள், வேட்டையாடும் பகுதிகள், சடங்குகள் மாதிரியான எல்லாத்துக்குமே குல அமைப்போட அடிப்படை செயல்பாடு இருந்ததுங்க. வறண்ட நிலப்பரப்பில் வாழ்ந்ததுனால தண்ணியை பாதுகாக்கிறது இவங்களோட வாழ்க்கையோட மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. யூகலிப்டஸ் மற்றும் ஹக்கியா மாதிரியான மரங்களோட வேர்களில் சேமிக்கப்பட்டிருந்த ஈரப்பதத்திலிருந்து தண்ணியை எடுத்தாங்க. அதனால அவங்களோட முகாம்கள் நிரந்தரமாக இல்லாமல் தண்ணி கிடைக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்தது. கடுமையான வறட்சி ஏற்பட்ட காலங்களில் ஆறுகள் ஓடும் பகுதிகளுக்கு பெரிய குழுக்களாக போனாங்க. இதனால் அங்கு வாழ்ந்த பிற பழங்குடியினரோட சில நேரங்களில் மோதல்களும் ஏற்பட்டதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுதுங்க. இருந்தாலுமே உயிர் வாழ்றது தான் அவங்களோட முதன்மை நோக்கமாக இருந்தது. பாரிஞ்சி மக்களோட அடக்க முறைகளும் ரொம்பவுமே குறிப்பிடத்தக்கது. அவங்க பின்பற்றின இறுதிச் சடங்குகள் மங்கோ ஏரி பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட அடக்க முறைகளோட ஒத்து போகிறதா ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க அந்த பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்த மக்களாக இருந்திருக்கலாம் அப்படின்றதுமே தெரிய வருது. இவங்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுதுங்க. இயற்கை வளங்கள் குறைவாக இருந்தாலும் அறிவுடனும் ஒற்றுமையுடனும் வாழ முடியும் அப்படின்றது தான் அந்த பாடம். தண்ணீரை மதிக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மற்றும் சமூக ஒற்றுமையை நிலைநிறுத்துறது மாதிரியான உயர்ந்த மதிப்புகளை அவங்க தங்கள் வாழ்க்கை முறை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த பாரிஞ்சி மக்களோட வரலாறு உலகத்தோட பழமையான மனித நாகரிகங்களோட அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி அமெரிக்க பாடகி கார்னி வில்சன் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னிடம் உறுதியும் உண்டு, மன உறுதியும் உண்டு. சுருக்கமாக சொல்வதானால், நான் பாறையை போல உறுதியானவள் அப்படின்னு. இந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்ணோட வாழ்க்கை கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். யார் நாகராஜ் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பேர் கெட்டி ஃபைபர். அவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசுங்க அப்போ, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது 2008 அவங்களுக்கு வந்து 25 இயர்ஸ். அப்போ ஒரு 25 வயசுனா ரொம்ப ஒரு ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, ஒரு துள்ளலோடு இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி தான் அவங்களும் வந்து இருந்தாங்க. ரொம்ப அழகாக அந்த ஒரு வயதில் கேட்டி ஃபைபர் அவங்க வந்து இருந்திருக்காங்க. லண்டனில் இருந்த ஒரு இன்டர்நெட் சென்டரில் மெயில் செக் பண்ணிவிட்டு சாலையில் நடந்து வந்துட்டுருக்கிறாங்க கேட்டி. அப்போ வந்து ஓரமாக ஒரு கார் வந்து நின்றுட்டு இருந்திருக்குங்க. அங்கே வேறு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத ஒரு பகுதி தான் அந்த ஒரு பகுதி. திடீர்னு வந்து எதிர் திசையில் இருந்து வேகமாக ஒருத்தர் வராரு, ஓடி வராரு. அவரோட கையில் இருந்த சின்ன பாட்டிலில் திறக்கிறாரு, அதை அப்படியே வந்து கேட்டியோட முகத்தில் வந்து வீசிட்டு ஓடிடுறாரு. ரொம்ப அலறாங்க கேட்டி, யாராவது காப்பாத்துங்களேன், வலிக்குது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. முகத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படி ஒரு எரிச்சல் அவங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வேதனை, வலி அவங்க வந்து அந்த ஒரு சமயத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் நிறைய பேர் வந்து ஓடி வராங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, இப்படி எல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேடி ஃபைபர் அவங்களோட ஒரு கதையை தாங்க. ரொம்ப இளம் வயதில் ஒரு விபத்து நடக்குது, அதாவது விபத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, அவங்க மேலே வந்து ஆசிட் வீச்சு தாக்குதல் நடக்குதுங்க. அவங்களுடைய கண் இமைகள் வந்து பாதிக்கப்படுது, அதாவது கருகி போயிடுதுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வயது 25. மூக்கோட அந்த மேல்புறம், அதுக்கப்புறம் காதோட ஒரு பகுதி, இது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பின் இரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டைமில் இவங்க வர அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வந்து இங்கிலாந்தில் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஒரு குறிப்பிட்ட சேனல் அதில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிவி ஷோக்களுக்கான அவங்களுடைய கேரியர் மெல்ல மெல்ல வளர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு நேரத்தில் மாடலாகவும் அவங்க வந்து நிறைய விளம்பரங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆசிட் வீச்சு தாக்குதலுக்கு அப்புறமா கேட்டி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய மொத்த கேரியர், எதிர்காலம், வளர்ச்சி, புகழ் அத்தனையும் அவங்களோட முகம்தானே. அதாவது டிவி ஷோக்களில் போக முடியாது, அதே மாதிரி ஒரு மாடலாகவும் அவங்களால தொடர முடியாதுங்க. இப்போ இது எல்லாமே அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சிதஞ்சு போகுதுங்க. அவங்களுமே சிதஞ்சு போகிறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, இப்போ இதற்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு வீணை கலைஞர் தன்னுடைய விரல்களை இழந்துட்டா என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்து ஏற்பட்டதுங்க. தொடர்ந்து அவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்க கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டேய் டேய், என்னடா பண்ற?
2: இல்ல மச்சான், லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்.
1: அதான் ஏன்டா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க?
2: இல்லடா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாது, அதான் இவ்வளவு மெதுவா எழுதுறேன்.
3: ஏய் யூ யூ யூ.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி

0: கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
1: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
0: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
1: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
0: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. கேடி ஃபைபர் 25 வயது இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ண விஷயம், எப்படி சமாளிக்க போகிறாங்க அவங்களோட வாழ்க்கையை அப்படின்னு அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் சமாளிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பல வருடங்களுக்கு அப்புறமா. அதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அவங்களுடைய மன உறுதிங்க. அமெரிக்க எழுத்தாளர் டேன் மில்மேன் அவங்க சொன்ன மாதிரி வெற்றியோட திறவுகோல் மன உறுதி தான் இல்லைங்களா? கேடி ஃபைபரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, 1983 இங்கிலாந்தோட ஹாம்ப்ஷையருக்கு பக்கத்தில் அண்டோவர் அப்படின்ற சிறு நகரங்களில் பிறந்தவங்க தான் கேடி ஃபைபர். இவங்களுடைய அம்மா டயன் ஃபைபர், அப்பா டேவிட் கேட்டிக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் இருந்தாங்க. அப்பா வந்து ஒரு பார்பரா அவருடைய வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. பள்ளி படிப்புக்கு அப்புறமா கேடி காஸ்மெட்ராலஜி படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு வந்து தோணுதுங்க. அதே மாதிரி ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு வந்து தோணுதுங்க. அதே மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நிறைய கனவுகள் அவங்களுக்கு வந்து இருந்ததுங்க. கேட்டியும் அவங்களுடைய அண்ணாவும் அதற்கப்புறம் அவங்களுடைய தங்கையும் இளம் வயதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தாங்க. எக்ஸாம்பிள் கராத்தே, பேலட் டான்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள். மொத்தத்தில் அவங்களுடைய ஃபேமிலி முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் பட்டம் இடுறது, கடற்கரையில் ஓடி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியோட இளமை காலமும் ரொம்ப உற்சாகமாக இருந்ததுங்க. நினச்சி பாருங்கள், இப்படி இருந்த வாழ்க்கை திடீர்னு தலைகீழாக மாறும்போது அது எப்படி இருந்திருக்குங்க? இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நமக்கு வரும், ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இந்த ஒரு கதைகள்லேருந்து நம்ம கற்றுக்க முடியுங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு கேடி ஃபைபர் அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சின்ன வயசில் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க, அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எல்லார்கிட்டேயும் ஒரு நட்போடு இருப்பாங்க. அது அவங்களுடைய சுபாவமாக இருந்ததுங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே புரட்டி போட்டதுங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எல்லாத்தையுமே புரட்டி போட்டது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு நாள் அன்னைக்கு அவங்களோட அம்மா வழக்கமாக உடற்பயிற்சிக்காக ஜிம்முக்கு வந்து போகிறாங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முனையில் வந்து டேவிட் அவங்க கணவர் வந்து பேசுகிறாங்க, நம்ம கேட்டுக்கு ஏதோ கெமிக்கல் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மகளுக்கு ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். இப்போ இந்த குரல் வந்து அந்த டேவிட் அவங்களுடைய கணவரோட குரல் ஏதோ ஆழமான கிணத்துலேருந்து கேட்குற மாதிரி அவங்களுக்கு வந்து கேட்டுருந்துங்க.

கேட்டி மாதிரியே இல்லைங்க. முகம் முழுவதுமாக செதஞ்சு போயிருந்துங்க. கேட்டி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: 97.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. கேடி ஃபைபர் மருத்துவமனையில் ஒரு தனி அறையில் மூக்கிலும் கைகளிலும் டியூப் சொருகப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் தண்ணீரால் துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே பெஞ்சில் உட்காந்து கேவிக் கேவிக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா டயன். என் அழகு குட்டி எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டா, டிவி தொகுப்பாளர் ஆகணும், மாடல் ஆகணும், அப்படின்னு எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. கேடி ஃபைபர் அவங்க வந்து நார்மலாக சோசியல் மீடியாவில் ஒருத்தர் கூட வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய இன்டென்ஷன் வந்து தவறாக இருக்கிறதுனால இவங்க வந்து விலகிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நபர் இவங்க மேலே இந்த ஆசிட் தாக்குதலை நடத்துகிறாரு. ஒரு கட்டத்தில் அவரும் கைதாகி ஆயுள் தண்டனை பெறாருங்க. கேடி ஃபைபர் கிட்டத்தட்ட எத்தனை அறுவை சிகிச்சை அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. எண்ணற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு அப்புறமா மெல்ல மெல்ல அவங்க வந்து மீண்டல்றாங்க. அவங்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரத்தை மை பியூட்டிஃபுல் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆவண படமாக மாற்றுறாங்க. ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தொண்டு நிறுவனங்களை தொடங்குகிறாங்க. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து மக்களுக்கு கேட்டியோட அந்த முகம் ஒரு பொருட்டே இல்லாமல் அவங்க வந்து ஒரு சிறந்த டிவி ஸ்டார், எழுத்தாளர், சமூக போராளியாக அவங்க வந்து இன்றைக்கி அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கேடி ஃபைபர் நம்ம எல்லாருக்குமே உணர்த்துகிற ஒரு பாடம் அப்படின்னா, என்ன நடந்தாலும் மன உறுதி இருந்தால் நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படின்றதாங்க. கண்டிப்பாக இவங்களோட கதை எல்லாரையுமே வந்து கலங்க வச்சிருக்கும், ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.